0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியல?

0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா, முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

0: மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: நம்மளால ஒரு ரெண்டு நாளைக்கு தூங்காம இருக்க முடியுமா? அப்படி தூங்கலன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா நம்ம அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கரு உருவாகிறதுல இருந்து குழந்தைக்கு 2 வயசு ஆகுற வரைக்கும் சரியா தூங்கவே மாட்டாங்க. குழந்தை ஆளும், பசிச்சா பால் கொடுக்கணும், முதுகு வலிக்கும், இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கிறது அப்பாக்கும் அம்மாக்கும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா கஷ்டம் என்னவோ அம்மாக்களுக்கு தான். இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குழந்தையோட சிரிப்பை பார்க்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா ஆகிருவாங்க. நாம இந்த பூமியில வந்ததுல இருந்து குறிப்பிட்ட வயசு வளர்ற வரைக்கும் அம்மாக்கள் செஞ்ச மிக பெரிய தியாகம்னா அது அவங்களோட தூக்கம் தான். அதனால அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க, அவங்க மனச காயப்படாம நடந்துக்கோங்க.

0: May 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை FM 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. அவரவர் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழும் போதுதான் சாதனை மனிதர்களா நாம அறியப்படுறோம். அந்த ரசனை மிகுந்த வாழ்க்கை எல்லாருக்கும் அமையுமானா? அமையாது. நாம தான் அமைச்சுக்கணும். என்னோட வாழ்க்கையில இதுவரை உருப்படியா எதையுமே சாதிக்கல. அப்படி ஏதாவது செஞ்சாலும் என்ன வந்து யாரும் பாராட்ட போறதில்ல. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாருக்கும் இயல்பா வரக்கூடியதுதான். இந்த உலகத்துல இததான் நான் சாதிக்க பிறந்தேன் அப்படின்ற கட்டளையோட யாரும் பிறக்கல. அதே போல எப்படி எல்லாம் உயர போறேன் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியம் ஊட்டும் விதத்தில் வரம் வாங்கிட்டும் யாரும் வரல. பொதுவாவே பிறரிடமிருந்து நாம் மாறுபட்டும் வேறுபட்டும் நிற்பதுதான் நம் வாழ்க்கையை அழகாக்கும். இந்த உண்மையை என்னைக்கு நாம உள்ளூர உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் வாழ்வாங்கு வாழும் உயர்நிலையை அடைய முடியும். நம்ம வாழ்க்கையில நாம் அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் தனித்துவம் மிக்கது. அந்த தனித்துவம் தான் நம்மளை தனித்து அடையாளம் காட்டக்கூடியது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தனித்த ஆற்றல் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அதோடைய ஆற்றலை தொடர்ந்து வளப்படுத்தும் போது ஆற்றல் மிக்க மனிதர்களா மாற முடியும். அந்த ஆற்றலை பேராற்றலா மாத்தணும் அப்படின்னா மத்தவங்களுடைய துணையும் அவசியம். அதுதான் கூட்டு முயற்சி. அதோட அவசியத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளோட திறமை என்ன? அதுல நமக்கானது என்ன? எதை நோக்கி நாம பயணிக்கிறோம்? இந்த மாதிரியான கேள்விகளும் கேள்விகளை தொடர்ந்து பதிலும் நமக்குள்ள எப்போ ஓடிட்டே இருக்கணும். நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில வெற்றி மட்டுமே வாழ்க்கை கிடையாது. விரும்புறமோ இல்லையோ வெற்றி தானே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த சமுதாயத்துல அதற்கான மதிப்பு தான் அதிகம். வெற்றி தரக்கூடிய புகழ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வெற்றி அடைறதுக்கு நாம கத்துக்கிட்ட பாடங்கள், அதை அடைறதுக்கு நாம் எடுத்த விடாமுயற்சி, சறுக்கல்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையும் மனசுல வச்சு செயல்படும் போதுதான் பக்குவம் மிக்க மனிதர்களா மாற முடியும். நான் எடுக்காத முயற்சியே இல்ல, ஆனா வெற்றி மட்டும் எட்டாக்கனியா இருக்குதே அப்படின்னு ஒரு நாளும் சலிப்படையாம நான் எய்யக்கூடிய அம்பு வானத்தை நோக்கியா அல்லது குறிப்பிட்ட இலக்கு நோக்கியா? அதாவது நம்மளுடைய திறமைகளும் முயற்சிகளையும் சரியான முறையில பயன்படுத்துறோமா அப்படின்ற தெளிவு இருக்கும் போதுதான் நமக்கான வெற்றிய வடிவமைக்க முடியும். நம்ம கிட்ட இருந்து அசைக்க முடியாத, எளிதில் கவர முடியாத ஒரு திறமையை நாமளே வளர்த்துக்கணும். இத சிறப்பா இவர் தான்ப்பா செய்வாரு அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னு வைங்களேன், தவிர்க்க இயலாத மனிதரா நாம மாறிடுவோம். இந்த வார்த்தைகளுக்கு பொருந்துற மாதிரி பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. தேனியிடமிருந்து அதன் உழைப்பை திருடலாம், ஆனால் ஒருபோதும் தேனியின் திறமையை திருடவே முடியாது. எவ்வளவு ஆழமான வார்த்தை இது! நம்மளோட திறமையை நாமளே தெரிஞ்சுக்கும் போது அது ஆழமிக்க வேறா மாறிடும். நம்மளோட திறமையை இன்னொருத்தர் அடையாளம் காட்டும் போது அது அவ்வளவு ஆழமிக்கதா இருக்குமா அப்படின்னா அது சூழலை பொறுத்ததுதான். இந்த வாழ்வு அப்படின்றது என்னை பற்றி அறிய கிடைத்த அரிய வாய்ப்பு. அதை வளமாக்குவது என் பொறுப்பு. அதை உணரும் போதுதான் நாம தனித்துவமிக்க மனிதரா வாழ முடியும். அதுதான் நம்ம வெற்றி. அதுதான் வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு உயர்நிலை. ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொல்லுவாரு, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைவதில் கவனமாக இருங்கள். இல்லை என்றால் எதை பெறுகிறீர்களோ அதை விரும்பும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். சிந்தித்து செயல்படலாமா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
2: அதுக்கு காரணம் அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
1: WRW
2: அப்படின்னா வாட்டர் ரெப்பலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
1: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் ஸ்டைல்ஸ் மால். அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் 3வது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645746.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியு தெரியுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
7: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வினை செயல் வகை, அதிகாரம் 68, குறள் எண் 678. வினையான் வினையாக்கி கூடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஒரு செயலை செய்து முடிக்கும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் முடித்துக் கொள்ள வேண்டும். இது மதம் பிடித்து கதுப்பில் நீர் வழியும் யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பதை போன்றது. ஒரு காரியத்தை செய்யும் போது அதன் மூலமாக மற்றொரு காரியத்தையும் சாதித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு கருத்தை திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு எடுத்து சொல்றாரு. யானையை பிடிக்கக்கூடிய நபர்கள் பழகிய ஒரு யானையை கொண்டு காட்டு யானையை அதற்கேற்றவாறு கையாண்டு பிடிப்பார்கள். அதே போல அறிவுடைய நபர்கள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே அந்த சூழலை பயன்படுத்தி மற்றொரு காரியத்தையும் சாதித்து காட்டுவார்கள். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு உண்மை நிகழ்வையும் தெரிஞ்சுக்கலாமா? நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளுடைய துணைவியார் கஸ்தூரிபாய் காந்தி ஒரு முறை உடல்நலம் சரியில்லாம போயிட்டாங்க. எவ்வளவோ சிகிச்சை அளிச்சும் அவங்களுடைய உடல் நலனில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உப்பையும் பருப்பையும் இனிமே நீங்க சாப்பிடவே கூடாது அப்படின்னு. காந்தியடிகளும் எத்தனையோ முறை சொல்றாரு, அவங்க கேக்குற மாதிரி தெரியல. ஒரு முறை கஸ்தூரிபாய் காந்தி காந்தியடிகள் கிட்ட கேக்குறாங்க, என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, ஒருவேளை மருத்துவர் உங்களுக்கு இப்படி ஒரு கட்டளை போட்டா அதை நீங்க கடைபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே காந்தியடிகள், இன்னையில இருந்து ஒரு வருஷத்துக்கு உப்பையும் பருப்பையும் நான் எடுத்துக்க போறதில்ல. அவங்க சொன்னத இனிமே நீ கடைபிடிக்கிறியோ இல்லையோ, நீ கேட்ட கேள்விக்காகவாது இன்னையில இருந்து நான் கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே கஸ்தூரிபாய் காந்தி அவர்கள், ஐயோ நான் தெரியாம கேட்டுட்டேன், உங்களுடைய குணம் தெரிஞ்சும் இந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க, இன்னையில இருந்து மருத்துவர்கள் சொன்னதை நான் கேக்குறேன், ஆனா நீங்களும் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கிறது என்ன தண்டிக்கிறது மாதிரி இருக்கும், நீங்க அப்படி செய்யாதீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ காந்தியடிகள் சொன்னாரா, கட்டுப்பாடு அப்படின்றது எந்த விதத்திலையும் நிச்சயமா பலன் அளிக்கும், இந்த மாதிரியான ஒரு விரதத்தை ஒரு வருடத்திற்கு நான் கடைபிடிக்கும் போது நிச்சயமா அது எனக்கும் நன்மை தரும், உனக்கும் ஒரு துணையா அமையும், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுதே அந்த சூழலை பயன்படுத்தி மற்றொரு காரியத்தையும் சிறப்பாக சாதித்து காட்ட முடியும் அப்படின்ற வார்த்தைகளுக்கு இந்த நிகழ்வு சிறப்பான எடுத்துக்காட்டு. நாமளும் நம்ம வாழ்க்கையில முன்மதியோட செயல்படுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்ங்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்ங்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19th century இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதான். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதைய நாம சின்ன பிள்ளையில கேட்டிருக்கலாம், மறுபடியும் நினைவுபடுத்தலாமா? சம வேடிக்கையான அரசனா அவரு. எந்த காரியத்தை யார கூப்பிட்டு எப்படி செய்ய சொல்லுவார்னு யாருக்குமே தெரியாது. விபரீதமான முறையில விதவிதமா கட்டளை போடுவாராம். அந்த கட்டளைய சரிவர கடைபிடிக்கலைனா மரண தண்டனை தான். அன்னைக்கு யதார்த்தமா அரசவைக்கு வந்த இளைஞன் ஒருத்த அநியாயமா மாட்டிக்கிட்டான். அரசன் அந்த இளைஞனை கூப்பிட்டாரு. இளைஞனே, ஆடு ஒன்றை தருவேன், சத்துமிக்க இலைத்தழைகளை தருவேன், காலை முன்மதியம் மதியம் பின்மதியம் மாலை இரவு பின்னிரவு அப்படின்னு ஒரு நாளைக்கு 7 முறை அதுக்கு தவறாமல் இறை கொடுக்கணும், 1 மாதம் வளர்க்கணும். இது என்ன பிரமாதம், உடனே செஞ்சிடுறே அரசு அப்படின்னு சொல்லும் போது அவனோட அந்த நினைப்ப அவனோட அந்த வார்த்தைகளை அப்படியே அமைதியாக்குற மாதிரி மன்னன் அடுத்த கட்டளையும்

போட்டான். ஆனா ஒரு நிபந்தனை, என்கிட்ட ஆடு திரும்ப வரும்போது எந்த வகையிலையும் எடை கூட கூடாது. எடை கூடிருச்சு அப்படின்னா மரண தண்டனை தான், இது அரச கட்டளை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு அரசன். அரசவையே அந்த இளைஞனுக்காக அனுதாபப்பட்டது. அடடா, அது எப்படி முடியும், இப்படி வகை வகையா சிக்கிட்டானே அப்படின்னு எல்லாரும் இறக்கப்பட்டாங்க. ஆட்டின் எடை இப்போ நிறுத்து பாக்குறாங்க, 15 கிலோ 225 கிராம். இலை தழைகளை தந்து கண்காணிக்க ஒரு படை வீரனையும் ஆட்டோடு அனுப்பி வைத்தான். ஆட்டை ஓட்டியபடியே சோகமாய் வீட்டுக்கு போனான் இளைஞன். கட்டி போட்டுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான், இது எப்படி முடியும், இப்படி கொள்ளு கொள்ளுன்னு தீனிய 7 நேரம் போட்டா எந்த ஆடுதான் எடை கூடாம இருக்கும். சோகத்துக்கு மேல சோகம் வந்துடுச்சு. மரணம் தன்னை நெருங்கி வர்றதா உணர ஆரம்பிச்சான். நள்ளிரவு கனவெல்லாம் கண்டு பயந்து பயந்து எழுந்திருச்சான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் தெரியுமா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதி பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. அது எப்படி முடியும்? அரச கட்டளைப்படி கொழு கொழுன்னு தீனியை 7 நேரம் போட்டு வளர்த்தா எந்த ஆடுதான் எடை கூடாமல் என்ன செய்யும்? ரொம்பவே சோகமா இருந்தான் அந்த இளைஞன். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து கனவு கண்டு நம்ம வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு அவன் தான் வாடி வதங்கி எடை குறைஞ்சு போயிட்டு இருந்தான். இதையெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தாரு அந்த இளைஞனுடைய கொள்ளு தாத்தா. ஏன் தான் இப்படி இருக்கானோன்னு சொல்லிட்டு அவனோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டாரு. இவ்வளவுதானா பேராண்டி, நான் சொல்றபடி எல்லாம் செய், எல்லாமே சரியா இருக்கும், உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு தாத்தா ஒரு யோசனையும் சொன்னாரு. அவரோட சொல்படி செஞ்சான், அரசன் சொன்னபடியும் செஞ்சான். ஒரு நாளைக்கு 7 நேரம் ஆட்டுக்கு தீனி போட்டான். மாசம் முடிஞ்சு போச்சு. அரசன் கிட்ட ஆட்டை கூட்டிட்டு போக வேண்டிய அந்த நாளும் வந்துடுச்சு. அரசன் முன்னாடி எடை போடப்படுது அந்த ஆடு. ஆட்டின் எடை முன்பை விட குறைவாக இருந்தது, கூடவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், அரசனுக்கும். இளைஞனே, என்ன அதிசயம், இது எப்படி சாத்தியமாகுச்சு அப்படின்னு கேக்குறாரு. அரசே, உங்களுடைய கட்டளைப்படி ஒரு நாளைக்கு 7 நேரம் தீனி போட்டுதான் வந்தேன். சந்தேகம் என்றால் உங்கள் படை வீரனிடம் நீங்களே கேளுங்கள் அப்படின்னு கேட்டதும், அம்மா அரசே, 7 நேரமும் தவறாம கொடுத்ததெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தான், அதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி படை வீரன் சொல்லிட்டாரு. அப்ப எப்படி எடை கூடல அப்படின்னு கேக்கும் போது, அதே நேரத்தில் அந்த ஆட்டை சுற்றி வாய்க்கு எட்டும் தூரத்தில் 7 ஓநாய்களையும் கட்டி போட்டு வைத்தேன். கத்தி முனையில் தீனி போட்டு வளர்த்தேன். தொடர் விருந்தே படைத்தாலும் மரண பயத்தில் அது உடம்போடு ஒட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட அந்த விடைய சொல்லி முடிச்சுட்டான். ஆமா, நேர்களை கவலைப்படும் போது தன்னுடைய வளர்த்தியில் ஒரு முழம் கூட கூட்ட முடியாதுன்ற வார்த்தைகளை கேட்டிருப்போம். வீரனுக்கு மரணம் ஒரே முறையில், கோழைக்கோ தவணை முறையில். ஆபத்து அப்படின்னா வருமுன் பயந்தால் அது முன்னெச்சரிக்கை, வந்த பின் பயந்தால் அது கோழைத்தனம். கடினங்கள் ஒன்னும் நம்மள காலி செய்யறதில்ல, அதை செய்யறதெல்லாம் பயம் மட்டும்தான். ஆக துணியாதவருக்கு வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்தவருக்கோ வாழ்க்கை வழி காட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல்களோடு விழுப்புப்பாடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. வாரத்தோட இறுதி நாள் சனிக்கிழமைக்கு வந்திருந்தாச்சு. நேற்று இரவு ஒரு நல்ல ஒரு மழையும் வந்திருக்கு. தினமும் இரவு வந்து ஒரு தொடர்ந்து 3 நாட்களாக வந்து மழை வருது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் வந்து இனிமையாக வந்திருக்கு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அப்பாடா இன்றைக்கி மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வந்து இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு மழையோடு வந்து எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது. சரி, அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டும் கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நீங்கள் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வானிலை தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே இந்த ஒரு மழை வந்தது இல்லையா, இந்த மழை வந்து இரவு நேரங்களில் வந்து தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மழைக்கான மேகங்கள் வந்து இருக்கிறதுனால பகல்லையும் வந்து மழை வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் 2-3 நாட்களாக நம்ம பெரிய அளவில் மழையை பார்க்கவே இல்லை. எங்கேயும் வந்து மழை வந்து வரலை. ஆனால் ராம்நாடு அந்த சைடில் தான் போட்டால் நம்ம வந்து மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் ஃபுல்லாக வந்து மழை வந்து பெய்யுது. நம்ம ஊர் பகுதியில் நைட் நேரத்தில் மட்டும்தான் மழை பெய்யுது. சரி, வர்ற மழையை ஏற்றுக்கலாம். கிழக்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 8 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பாலத்திலேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது பாலத்தில் இதோட அதிகப்படியான காற்றே வந்து வீசுது. நல்ல ஒரு அதிக காற்றே வந்து வீசுகிற மாதிரி தான் வந்துருக்கு. அந்தளவுக்கு ஒரு காற்று ஒரு போதுமான அளவுக்கு காற்றுகள் வந்து இருக்குது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350. டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களை கூலாமிச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: என்ன தர இது, பார்த்த மட்டும் இல்ல தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
2: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
1: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
2: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
0: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் 3வது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி. தொடர்புக்கு 9344645746.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரிய தெரியுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே

நேற்று நடந்த நேற்று வெளியான நம்மளுடைய 12வது மாணவ மாணவிகளுக்கான அந்த பொது தேர்வு முடிவுகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதில் மொத்தமாக தேர்வு எழுதினவங்க அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது 791654 பேர். இதிலேருந்து தேர்ச்சி பெற்றவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 753694 பேர். மொத்தமாக 95.20% மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில் மாணவிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாணவிகள் மொத்தமாக 406167 பேரும், மாணவர்கள் 347527 பேரும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த தேர்ச்சி விகிதமே வந்து தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மாணவிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இந்த படிப்பு மேலேயும் இந்த தேர்ச்சி விகிதத்து மேலேயும் ரொம்ப பெரிய ஒரு கவனமாக வந்திருக்காங்க. ஏன்னா வந்து பசங்க தான் வந்து சும்மா விளையாட்டு பக்கம் வந்து நிறைய வந்து விட்டுருவாங்க, பொண்ணுங்க அந்த மாதிரி இல்லை, நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிடுவாங்க. அதே தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நிறைய மாணவிகள் தேர்வு எழுதினதே நிறைய மாணவிகள், அதில் வந்து நிறைய பேர் பாஸும் வந்து ஆயிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம். இதில் நம்ம ராமநாதபுரம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் சிறப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு. நிறைய வந்து மாணவ மாணவிகள் வந்து பாஸ் ஆகியிருந்திருக்காங்க நம்மளோட ராமநாதபுரத்துலேருந்து. அதுவும் இந்த முறை வந்து பார்க்கும்போது போன வருஷத்தை விட காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக 96.70% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ச்சி விகிதத்தை வந்து வச்சுருக்காங்க. அந்த தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டு அளவில் 12வது இடத்தை வந்து நம்ம ராமநாதபுரம் வந்து பிடிச்சிருக்காங்க. போன வருஷம் 17வது இடம், பரவாயில்ல. முன்னாடியும் ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம 3, 4 அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம மாணவர்களோட ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கலாம், அவங்க வந்து தேர்ச்சி பெறதுக்கு எல்லாரும் பரவாயில்ல. இருந்தாலும் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நம்மளோட தீவில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்ச்சி விகிதம் ரொம்ப ஒரு குறைவாக வந்திருக்கோம். 100% தேர்ச்சி அப்படிங்கிறதே வந்து இல்லை. ஏன்னா ஒரு மொத்த தீவிலே ஒரு 3-4 பள்ளிகள் மட்டும்தான் வந்து 100% தேர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, தேர்ச்சி பெற்ற நல்ல மதிப்பெண் எடுத்த எல்லா மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். நல்லா வந்து சிறப்பாக வந்து எழுதியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சுற்று வட்டாரத்தில் யாருமே ஃபெயில் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்ல மதிப்பெண் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கும் சரி, எல்லா மாணவ மாணவிகளுக்கும் சரி, நல்ல ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம். இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோஸ் FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீ ஏன் யோசிச்சு பண்ணு? இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இருக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதிரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் விளை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 12th ரிசல்ட்ல இன்னொரு தகவலும் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த பாடங்களில் மாணவர்கள் அதிகமாக வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல்ல இருக்கிறது வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல். அதில் வந்து மொத்தமாக 99.84% மாணவ மாணவர்கள் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட மொத்த தமிழ்நாட்டிலேயே ஒரு 3-4 பேர் தான் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க போல், அந்தளவுக்கு வந்து தேர்ச்சி வந்து வந்திருக்கு. அதை தொடர்ந்து வந்து உயிரியலில் 99.49%, கணிதத்தில் 99.12, இயற்பியல் 98.87, வேதியியல் 98.82, விலங்கியல் 98.69, தாவரவியல் 98.62, கணக்கப்பதிவியல் 98.4, வரலாற்றில் 97.90, வணிகவியல் 97.55 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடங்களையும் அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க. அப்போனா எங்கே போயிருந்துருக்கு அப்படின்னா அந்த ஆங்கில தேர்வுகளில் அதிகப்படியான மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகியிருந்திருக்கலாம். மற்றபடியும் பார்க்கும்போது முக்கியமான தேர்வுகளான இந்த தேர்வுகளில் நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிட்டுருக்காங்க, நல்ல ஒரு மார்க்கும் வந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்கலாம் தெரிவிச்சுட்டு அடுத்திருக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 102.73 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 94.32 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11,577 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,150 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,858 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 113,200 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: சேரி. மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: நம்ம வெளியே விளையாட போறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறதுக்கு ஒருவேளை லேட் ஆயிருச்சுன்னா அம்மா கிட்ட இருந்து போன் வரும், என்ன சாப்பிட வரலையா அப்படின்னு. வீட்டுல சண்டை வந்தாலும் சரி, அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி, நமக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கும். வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தாலும் கடைசியா சாப்பிடுறது அம்மா தான். அதுலயும் சில நாள் அளவுக்கு ஏத்த சாப்பாடும் அம்மாக்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனா நம்மள எத்தனை பேர் அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேக்குறோம். சாப்பிடும் போது அம்மா கூட சேர்ந்து சாப்பிடுறோம். இவ்வளவு நாளா பண்ணலன்னா இனிமே பண்ணுவோம். சாப்பிடும் போது அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு சேர்ந்து

0: 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:03 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்குது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் நம்மளோட ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட தெரிந்த கிரிக்கெட் மேல ஆர்வம் இருக்கக்கூடிய மகளிர்களுக்காக பெண்களுக்கான ஒரு தகவல். என்ன தகவல் அப்படின்னா, நம்மளுடைய ராமநாதபுரம் பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு வந்து இப்போ ஆள் வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக முதல்ல அந்த தேர்வு வந்து நடக்கிறதுக்கு, கிரிக்கெட் அணிக்கான தேர்வு வந்து நடக்கிறதுக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9:00 நீங்கள் வந்து போகிற மாதிரி வந்திருக்கும். நம்மளோட சீதகாதி சேதுபதி விளையாட்டு அரங்கில் வந்து நடக்கிறதுக்கு. இதில் வந்து நம்ம கலந்துக்கிறது மூலமாக நம்மளோட ராமநாதபுரம் டீமுக்கு வந்து பெண்கள் அணிக்கு வந்து ஒரு வீராங்கனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யாராவது உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும், கிரிக்கெட் விளையாட ஆர்வம் இருக்குது, கிரிக்கெட் விளையாட ஆசை இருக்குது அப்படின்னா உங்களோட வீட்டில் சொல்லிவிட்டு நீங்களும் போங்க, விளையாடுங்க. யாரும் நம்ம ஊருக்குள்ளே நான் பார்த்ததே இல்லை, கிரிக்கெட் விளையாட அவங்கள விட்டு நான் பார்த்ததில்லை. அவங்க விளையாட தெரியுமாங்கிறது வந்து தெரியல, ஆனால் உள்ளேக்கு யாருக்காச்சும் ஆசை இருந்து, ஒருவேளை லைட்டாக வந்து எனக்கு ஆசை இருக்குது ஆனால் நல்லா விளையாடுவேன், எனக்கு வந்து சொல்லி கொடுத்தா போதும், சூப்பராக வந்து பண்ணுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆசையோடு இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான களம் தான் நாளைக்கு நடக்க போகிற தேர்வு. சிறப்பாக வந்து இருக்கும், நிச்சயமாக நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அப்படியே படிப்படியாக நம்ம நிறைய விளையாட்டுக்கு வந்து விளையாட போகிறோம். நம்ம கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு டீமாக ஒரு ஃபார்ம் பண்ணும்போது அந்த டீமில் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ராமநாதபுரத்தில் வேறு ஒரு பகுதியில் இருக்கிறவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய பெண்ணாக இருந்திருக்காங்க, அந்த ஒரு சிறுமி, அந்த ஒரு அக்கா சகோதரி ஏதோ நல்லா கிரிக்கெட் விளாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தகவலை தெரியப்படுத்துங்க. யாரோ ஒரு ஆள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து சூப்பராக வந்து விளையாண்டு நல்ல ஒரு கப்பை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அந்த பெருமை தானே. அதனால் விளையாடட்டும், எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நாளைக்கு காலையில் 9:00 ஆரம்பிக்கிறதுக்கு, இதில் ஆரம்பிக்கிறதுக்கு மூலமாக 13 நடக்கவுள்ள மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டியில் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக 6ஆம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: டிராவலப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களை குளாமிச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
3: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
2: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். பல லட்சம் சதுர அடி லைட் டிஸ்பிளே, 7000 பிளஸ் டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
4: உலகத்தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும். ஆசி கிளினிக்கின் 3வது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, இசிஜி வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645746.
5: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது விமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
6: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
5: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
8: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த் அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்து திரு சுவேந்த் அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த் அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்தி கிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜு ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜமைக்காவிற்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் டிரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்லவுள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயர் அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2ம் உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இருதரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2ம் உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே ஜிடி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும் நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் வென்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவைச் சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2ம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இத ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:33 ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூட இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு நம்ம கேப்டன் ராஜனாவும் இணைஞ்சிட்டாங்க. அவனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
3: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
2: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கணே.
3: எல்லாரும் சிறப்பா இருக்கணும். கடலூர் சிப்பம் சார் சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள போயிடலாமா?
2: போயிடலானே.
3: காலை நிலவர பிரகாரம், கடலூர் சிப்ப பிரகாரம், இந்த மக்கள் நிலவரம், விலை நிலவரம், ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியது ஏலக்கடை தயம் மட்டுமே, மற்றபடி ஏலக்கடை ரேட்டு மட்டுமேங்கிற சொல்லிட்டு விலைக்குள்ள போனான். ஃபர்ஸ்ட்ல சாலை வந்து எப்படி விலை போச்சோ இன்னைக்கு ஒரே மாதிரி போயிருக்கு. கடைசியில சுமாரான பாடுதான். அதாவது சாலை ரேட் என்னன்னா ஒரு 85 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. இன்னைக்கு கடைசி வரை குறையாம போயிருக்கு. சூட ரேட்டும் 75 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. தொண்டை மீனும் 180 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. அடுத்து வந்து வாழை வந்துகிட்டு 250 ரூபாய்க்கும் போயிருக்கு, 200 ரூபாய்க்கும் போயிருக்கு, 150 ரூபாய்க்கும் கொஞ்சம் பொடிச்சு வாழை போயிருக்கு. கரவுளி மீன் வழக்கத்தை விட எல்லா நாளையோட இன்னைக்கு இது 220 ரூபா போச்சு. 200 ரூபா மீன் இன்னைக்கு 220 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. பொடிக்கரவுளி தான் ஒரு 180 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. அடுத்து வந்து மாவுளா மீன் நம்ம பகுதியில ஏலக்கடை பகுதியில 650 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. கலிங்கன் பொருள் வந்து 480 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. வாழை முரலே 380 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. இது மீடியமான முரல், சைஸுக்கு தகுந்த மாதிரி வேற ரேட்டுகள் கூடும் குறையும். அடுத்து வந்து நம்ம சொல்ல போற மீன் வந்து பார் மீன் ஐட்டம். வழக்கமா ஒரு 180 ரூபா ரேஞ்சில கலப்புற மீன் இருக்கு, கலப்புறமாவே அந்த மீன் 180 ரூபா ரேஞ்சில போயிருக்கு. அடுத்து இது ஓரா மீன் வந்து ஓரா மீன் 100, 150, 200 வரை இன்னைக்கு போயிருக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம சொல்ல போறது நண்டு. நண்டு வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் எடுத்திருக்கு. 350 ரூபாய்க்கு நண்டு இன்னைக்கு 450 ரூபாயும், இன்னைக்கு 650 ரூபா ஒரு நண்டு வித்துருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல ஒரு 500 ரூபா 550 ரூபா ரேஞ்சில போன நண்டு இன்னைக்கு 650 ரூபாய்க்கு போயிருக்கு. 350 ரூபாய்க்கும் போயிருக்கு, 250 ரூபாய்க்கும் நண்டு போயிருக்கு. நண்டும் சைசுபாதியா நண்டு ஒவ்வொரு நண்டு வகையில் இருக்கு, அது மாதிரி போகுது. இது நம்ம ஏலக்கடை பகுதி ரேட்டு அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யலாம்.
2: ரொம்ப நன்றி தகவலுக்கு.
3: நன்றியா.
2: நம்மளோட கேப்டன் ராஜண்ணா நம்ம கூட இணைஞ்சு ரொம்ப அருமையாக நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ணனுக்கு ஒரு நன்றி மீண்டும் வந்து சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:42 ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ நம்ம 12th ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற பல யோசனைகள் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எந்த டென்ஷனும் வந்து ஆக வேணாம். ரிலாக்ஸாக வந்து அடுத்து காலேஜ் எங்கே வந்து படிக்கலாம், என்ன படிக்கலாம் நல்லா யோசிங்க. ஏற்கனவே நிறைய யோசித்து வச்சுட்ருப்பீங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகுது. நீங்கள் எடுக்க போகிற இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு தான் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, எப்படி ஆக போகிறீங்கன்னு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில பாடங்களை வந்து படித்தா நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து பண்ணி கொடுத்தோம். ஏன்னா நம்மளுக்கு சில பிடிக்காத பாடங்களே நல்ல பாடங்களாக இருக்கும், அது எடுப்போம் படிப்போம். ஃபஸ்ட் இயர் நல்லாயிருக்கும், செகண்ட் இயர் நல்லாயிருக்கும், தேர்ட் இயர் இது எதுக்கு எடுத்தோம் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம படித்த படிப்பும் வீணாக போயிட்டு, கட்டின ஃபீஸ் வீணாக போயிட்டு வேறு ஆச்சு வேலை பார்க்க போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்து இந்த எடுத்திருக்கேன், இந்த டிகிரி எடுத்திருக்கேன், இதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்க போகிறேன் முன்னேறி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை வச்சுக்கோங்க. சிறப்பாக வந்து வளருங்க, முன்னேறுங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆன்லைன்ல நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7 மணிக்கு நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில் திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. ECI நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்புப் பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப் படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் வாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
4: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்றதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
3: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்ய உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிர்க்க புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.
5: அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பறவைகள் தினம், அதாவது வலச பறவைகள் தினம். நம்ம வந்து எல்லாரும் ஒரு ஊருக்கு போகிறோம்னா நம்ம கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு சோறை கொண்டுக்கிட்டு இப்போனா பஸ்ஸில் போவோம், எங்கனையும் கடைகளில் சாப்பிட்டு நீட்டாக ஒவ்வொரு ஊராக நம்ம சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பூமியில் உள்ளதை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பறவைகளை பொறுத்தளவில் அப்படி கிடையாது, அது ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கும் வரும், ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு வரும். இப்படி வரும்போது அது நிறையா அதிசயங்களை பார்த்துக்கிட்டு வரும். ஸோ அது மாதிரி நம்மளால் முடியாது, ஏன்னா மேலே உள்ளதை எல்லாரையுமே பார்க்கும். அதாவது ஃப்ளைட்டில் இருந்து மற்றும் விண்வெளியிலேருந்து என்னென்ன விடுறாங்களோ எல்லாத்துலேயும் மேலேயும் பார்க்கும், கீழேயும் பார்க்கும், பூமியில் உள்ள நடக்கிறதுலையும் பார்க்கும். அதனால் இந்த பறவைகளுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, தமிழ்நாட்டில் இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, சக்கரக்கோட்டை, தேத்தங்கள், கீழச்செல்வனூர், மேலச்செல்வனூர், கஞ்சரங்குடி, எல்லா ஊர்லேயும் வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக வாழுமா. இந்த பறவைகள் வந்து ஏன் வந்து எல்லா இடத்துக்கும் போகுதுன்னா, ஒன்று சாப்பாட்டு, இன்னும் ஒன்று இனப்பெருக்கம், இன்னும் ஒன்று நம்ம வெப்பத்தை தாங்க முடியாமையும் அதது எப்போ போயிருக்குமோ அங்கங்கே அதது போய் சேருது. வணக்கம் நீவா.
6: வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். நேற்று போன வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சா?
6: சூப்பராகவே முடிஞ்சிச்சுண்ணா.
5: நன்றி நன்றி. இப்போ பறவைகளில் வந்து நிறையா பறவைகள் இருக்குது.
6: ஆமாண்ணா.
5: அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பறவைகள், அதாவது வலச பறவைகளை கூறுங்கள்.
6: இப்போ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம ராமநாதபுரத்தில் மொத்தம் வந்து 5 பறவைகள் சரணாலயம் இருக்குது. இதில் வந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்னுடைய ஃபேவரட்னு கேட்டால் இந்த தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே என்னென்ன பறவைகள்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பல் கூழைக்கடா, சங்குவளை நாரை, நத்தி குத்தி நாரை, வெள்ளை அரிவாள் மூக்கன், அதுக்கப்புறம் கரண்டி வாயன், வெள்ளை கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பறவைகள் வந்து வருஷக்கணக்கில் கரெக்டாக இந்த ஒரு டைமில் வந்து வந்துடும்.
5: ஆமாம்மா, சரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இங்கே தனுசுக்கோடி 3 சத்திரம் போயிருக்கீங்களா? தனுசுக்கோடி, அதாவது
6: போயிருக்கேன்னா
5: அங்கே வந்து இந்த வெளிநாட்டு பறவைகள்லாம் வருமாம்ல, பார்த்துருக்கீங்களா?
6: பார்த்துருக்கேன். நான் கடைசியாக என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துதான், நான் எப்போ பார்த்ததுலாம் தெரியல. இந்த ஃப்ளெமிங்கோ பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, பூனாரை, அது வந்து பார்த்துருக்கேங்க.
5: சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து ஒரு 7 மணிக்கு நம்ம பறவைகள் பாதுகாப்பாளர் வந்து அவங்க பேர் வந்து நம்ம ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க 7 மணிக்கு பாரதிராசன் சார் அவங்க வந்து கலந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லியிருங்க.
6: கண்டிப்பாண்ணா. இன்னைக்கு வந்து நம்மளுடைய கடலோசை FM-ல வந்து கரெக்டாக சாயங்காலம் 7 மணிக்கு வந்து பாரதிதாசன் சார் வந்து கலந்துக்க இருக்காங்க. அவங்களுடைய நேர்காணலும் போகிறதுக்கு இருக்குது. அதனால மக்கள் எல்லாருமே அதை கேட்டு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறேன்ணா.
5: நன்றிம்மா.
6: நன்றி.
5: சகோதரி வந்து அழகாக பறவைகளை நிறைய பறவைகளை சொன்னாங்க. ஆனால் இன்னும் எவ்வளவோ இருக்குது, எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ உள்ள காலங்க இப்போ ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. நம்ம வந்து 3 சத்திரம்னு சொல்கிறோம், அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்படி வந்து இப்போ ஊர்களையே மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழகத்தில் வந்து சூப்பர் ஸ்டார், அதாவது இளையராஜா ஒரு இசையில் இருக்கும்போதே ஒரு இசையமைப்பாளர் உருவானாக, அவங்க தான் டி ராஜேந்தர். அவங்க வந்து ஒரு பாடகர், ஒரு நடிகர், மற்றும் நல்ல ஒரு வசனகரத்தா அடுக்குமொழிக்கு அவரை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. டி விஜயராஜேந்தர் அவர்களின் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு, அவங்க நடித்த படம்னாவே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஏன்னா கதை அவ்வளவு அழகாக இருக்கும் அவங்க வடத்துகளில் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பறவைகளுக்காக ஒரு பாடலும், டிஆர் சார் அவங்களுக்காக ஒரு பாடலும் வருது. தொடர்ந்து கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தாங்க. வாழ்த்துக்களோட வாருங்கள், கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்க, மெசேஜ் அனுப்புங்கள்.

0: உலகத்தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
2: அப்பா, இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
1: டைல்ல அக்கு பிரஷரா?
2: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
1: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
2: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
0: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல், அனுஜ் டைல்ஸ் மால், 7 லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள், 3 மாதத்திற்கு ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம், மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350. டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களை கூல அமைச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: டேய் சாப்பிடு வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கலந்தோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலையை பார்த்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: ஒன்பது மணி 29 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க. ஒரு அழகான பாட்டு கேட்டு வந்தேன். நாளைக்கு வந்து அன்னையர் தினம், அதனால் அனைத்து அன்னையர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நம்மள்கிட்ட எவ்வளவு தான் காசு பணம் சொத்து சுகம் நம்ம வேலைகள் எவ்வளவு தான் நம்ம வந்து கொடிகட்டி பிறந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த தாய்ப்பாசம் வந்து ஈடே ஆகாது. நம்ம செல்வங்களை ஃபுல்லாக ஒரு தட்டில் வச்சு நம்ம தாய் மனசையும் தூக்கி ஒரு தட்டில் வச்சா கண்டிப்பாக அந்த மனசு தான் ஜெயிக்கும். ஏன்னா ஒரு தாயோட துன்பந்தான் தெரியும் ஒவ்வொரு பிள்ளைகளை எப்படி வளர்த்து நம்ம ஆளாக்குறோம் அப்படின்னு. வந்து அந்த அன்னையர்களுக்கு மட்டும்தான் அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். நம்ம என்னத்தையும் சொல்லிட்டு போயிடலாம். உண்மையிலேயே அன்னையர்களுக்கு இப்போ இல்லை, எப்போவுமே அன்னையர்கள் அன்னையர்கள் தான். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் நேற்று பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு. அதில் வந்து ரிக்ஷிதாவும் ரோஹித் பாலன் ரெண்டு பேரும் 598 எடுத்திருக்காங்க. திருப்பூர் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து முதல் இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பிடிச்சிருக்கு, ரெண்டாவது சிவகங்கை பிடிச்சிருக்கு, மூணாவது திருப்பூர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா மாணவ செல்வங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, மக்களே வருத்தப்பட வேண்டாம், கண்டிப்பாக ஒரு தோல்வியிலும் இருந்தால் பல வெற்றியும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக தோல்வி அடைந்தவங்க வந்து என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ஒரு தோல்வி தான் ஒரு வெற்றிக்கு அறிகுறி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
7: மே 10 நாளை உலக அன்னையர்கள் தினம். உதிரத்தில் உதித்த உறவே, உயிருக்குள் வாழும் உலகமே, உறங்காத விழிகளால் என்னை காத்தவளே, உன் மடியே என் முதல் வீடு அம்மா. கடல் ஓசை எப்பம் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரின் சார்பாகவும், கடல் ஓசை நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் உலக அன்னையர் தினத்துக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்வர். தாளாட்டு கேக்குதம்மா படத்திலிருந்து அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்லிவிடும் வாக்கியம். அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
6: நன்றி அண்ணா. அனுவரண்ணா தான் பேசியிருந்தாங்க. அழகான வரிகளோடு வந்திருக்காங்க. உண்மையிலேயே நம்ம வந்து எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்கள் இருந்தாலும் மனைவியே இருந்தாலும் சோறு மட்டும் போடுவாங்க, நம்மளை வந்து ஒரு நல்லாவே பார்த்துக்கிடுவாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் தன் உதிரத்தை நம்மளுக்காக செலவழிக்கும் அந்த தாய்க்கு என்றைக்கும் இன்றைக்கு இல்லை என்றென்றைக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல நம்ம அனைவரும் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நம்பு நிதர்சினி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க.

சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான் வர்றமே.

0: 20ஆம் தேதி உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இருக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
3: கேட்டுட்ருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. பாம்பனில் இருந்து ராமநாதபுரத்திலிருந்து அசினா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்காண்டி ராஜகுமாரன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாம்பனில் இருந்து சயா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு யாஸ்மின் தில்சாத் பர்சானா இவங்க மூணு பேருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அசினா அவங்களும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து சண்முகவேல் அவங்க வந்து அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ராமு அவங்க அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கென்னடி அவங்க அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ரசீத் அவங்களும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கண்ணன் அவங்களும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்படி நிறையா கடலாடி ராபர்ட்டண்ணனும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கௌசானலும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்போம். தாய் மனசு தங்கம் நானறிஞ்ச சிங்கம் நன்றி சொல்ல கூடாதம்மா அப்படின்னு ஒரு அழகான பாடல். இந்த பாட்டை கேட்டாவே எல்லாருக்கும் கண் கலங்கும். ஒரு அம்மா மேலே உண்மையான பட்டு உள்ள எல்லோருக்குமே லைட்டாக கண் கலங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து ஒரு அழகான தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா அம்மாவால அவங்க வேலையில கவனம் செலுத்தவே முடியாது. நமக்கு மருந்து தேய்ச்சி விடுறது, மாத்திரை குடுக்கறது, சுடுதண்ணி போடுறதுன்னு பறந்து பறந்து பண்ணுவாங்க. இப்ப வாச்சும் பரவாயில்ல, போன் பண்ணா வீட்டு வாசலுக்கு ஆட்டோ வந்துடும். ஆனா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நடப்பாங்க. எவ்வளவு தூரம் இருந்தாலும் இறக்கி விடாம தூக்கிட்டு போவாங்க. நமக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனா நாம வளர்ந்ததும், வேலைக்கு போனதும், கல்யாணம் ஆனதும் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் நம்ம வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா கூட இருந்து பாத்துப்போமா? வீட்டு வேலைகள்லாம் செய்வோமா? அம்மா நமக்கு செஞ்சதுல 1% கூட திருப்பி செய்ய மாட்டோம். ஆனா இனிமே செய்யலாமா? நம்ம அம்மாவை நல்லா கேர் பண்ணலாமா?

0: May 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் நிவாஸ்னி. பிளாஸ்டிக் இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியுமா? அப்படி நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கிற பிளாஸ்டிக் பயன்பாடை நிறுத்தும் போது என்ன நடக்கும்? மருத்துவத்துறையில இருந்து உணவுத்துறை வரை யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் இல்லாட்டி நிலைமை என்ன ஆகும் இப்படின்னு நாமளும் நமக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்டிருப்போம். ஆனா இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இல்ல சின்ன வயசுல இந்த பொருள்லாம் பனையோல பேப்பர்ல இருந்துச்சு, ஆனா இதெல்லாம் எப்ப இப்படி பிளாஸ்டிக் மாறுச்சு அப்படின்னு யோசிக்க வச்ச பொருட்கள்லாம் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடர்ந்து இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான, நம்மள பல பேருக்கு ஏன் எனக்கே இப்போதான் தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே நிறைய பேரும் முன்னாடி எல்லாம் வெளியூருக்கு போறோம்னா தண்ணி ஊத்தி ஒரு பாட்டில எடுத்துட்டு போக மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை யாரு இங்க இருந்து சுமந்து எடுத்துட்டு போறது, ஏதாவது ஒரு கடையில வாங்கிக்கலாம், வாங்கினா அங்கேயே குடிச்சிட்டு தூக்கியும் போட்டுடலாம்ல அப்படின்னு யோசிப்போம். ஆனா ஒரு சிலர் அந்த மாதிரி கடைகள்ல வாங்குற பாட்டில தூக்கி போடாம மறுபடியும் வேற எங்கேயாவது போறோம்னா எடுத்துட்டு போவோம். ஆனா இப்பெல்லாம் வெளியூருக்கு போகும்போது தண்ணி ஊத்தி எடுத்துட்டு போற ஒரு சூப்பரான பழக்கமே அதிகமாயிருக்குது. ஆனாலும் இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில யூஸ் பண்ற பழக்கம் இன்னுமே குறையல. அப்படி நாம யூஸ் பண்ற அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில உள்ள எக்ஸ்பைரி டேட்டு அந்த பாட்டில உள்ள தண்ணிக்கு மட்டும் கிடையாது, வெளியே உள்ள பாட்டிலுக்கும் தான் எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சோ இத பத்தின விழிப்புணர்வை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். விலை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலயும் யூஸ் பண்ண ஈஸியாவும் இருக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி வாங்குற பிளாஸ்டிக் பாட்டில என்னென்ன விஷயங்களை பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல இந்த செம்பு பித்தளை பாத்திரங்களோட விலை ரொம்பவே அதிகமாச்சு, அதுக்கப்புறம் அலுமினியம் எவர் சில்வர்னு மாறணும். ஆனா அதுக்கப்புறம் விலை ரொம்ப குறைவா மலிவான விலையில பிளாஸ்டிக் வந்துச்சு, அதுக்கு நாம மாறணும். அதோட பயன்பாடு இன்னுமே குறையல அப்படின்னாங்க சொல்லணும். ஆனா அதோட பயன்பாட்டை குறைக்க தான் நிறைய பேருக்கு வழி என்னன்னு கூட தெரியல. சோ தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிய தொடர்ந்து கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி. தொடர்புக்கு 9344645 4764.
2: டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களுக்கு அமைச்சுக்க வந்தாச்சு அனிமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு அனிமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். அனிமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
7: யாரா இருந்தாலும் வரலாறு முக்கியம் இல்லையா? அது பிளாஸ்டிக் மட்டும் கிடையாதா என்ன? பிளாஸ்டிக் உருவானதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குதுங்க. அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அரக்கு பூச்சியில இருந்து சுரக்கக்கூடிய பிசுனை தான் பிளாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ நாம யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ன்றது 20ஆம் நூற்றாண்டுலதான் கண்டே பிடிச்சிருக்காங்க. புதைப்படிவ எரிபொருளா தயாரிக்கப்பட்ட முதல் பிளாஸ்டிக் பேர் என்னன்னு தெரியுமா? அதோட பேர் தான் பேக்லைட். இது 1907 கண்டுபிடிச்சு. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடிதான் செயற்கையான பிளாஸ்டிக் ராணுவ பயன்பாட்டையும் தாண்டி பொது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு 1950 20 லட்சம் டன்னா இருந்தது. அதிகரிச்சு 2015 பிளாஸ்டிக் உற்பத்தி மட்டுமே 380 மில்லியன் டன்னா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் போக்குவரத்து.

0: மரச்சாமா, போடக்கூடிய டிரெஸ், தொழிற்சாலைகள், ரோடு, வீடு இப்படின்னு பல இடங்கள்ல பிளாஸ்டிக் ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கை சாத்தியமே கிடையாதுன்னு நிபுணர்களுமே சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இப்ப களத்துல இருந்து நேயர் ஜெயந்தி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் அக்கா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு
2: சொல்லுங்க. வணக்கப்பா, என் பேர் ஜெயந்தி, நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன்.
1: அதான் இப்போ நம்ம ஊரில் மக்கள் அதிகமாக இந்த பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லையா. இந்த பிளாஸ்டிக்னால நம்மளுக்கு நிறைய தீமைகள் நடக்குது அப்படின்னு நிறைய பேசினாலும் இந்த பயன்பாடு குறையவே மாட்டேங்குது. இதை பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச ஒரு வழிகள் சொல்லுங்கள்.
2: மக்கள் வந்து பிளாஸ்டிக் பொருளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு வந்து இதை பயன்படுத்தக்கூடாது, இதன் மூலம் வரக்கூடியதான தீமையான காரியங்கள் என்னது ஜனங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் அதில் வந்து சரியாக வந்து அதிலேருந்து மீள முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து அந்த யூஸ் பண்ணுற பொருளை வந்து அந்த கட்டாயத்தை வந்து கொஞ்சம் நம்ம தவிர்த்தோம்னா அது நல்லாயிருக்கும். அது எப்படின்னா, இதை கண்டிப்பான முறையில் வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை நம்ம அதுலேருந்து மாற்ற முடியும். ஒழுச்சு இல்லைன்னா வந்து அதை அந்த பொருளை நம்ம அடிக்கடி விநியோகம் பண்ணப்போனால் மக்கள் கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஈஸியான காரியத்துக்காக என்ன செய்கிறாங்க, வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக ஜனங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வையும் கொண்டு வரணும். அதுபடி வந்து கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை வந்து மாற்ற முடியும்.
1: சரி, நீங்கள் இப்போ வந்து பிளாஸ்டிக்காக பயன்படுத்துகிற சில விஷயங்கள் வந்து உங்களோட சின்ன வயசில் இதெல்லாம் பிளாஸ்டிக்கே கிடையாது, இது வேற மாதிரி இருந்துச்சு, துணியாக இருந்துச்சு, இல்லைனா வேற ஏதாவது இலையாக இருந்துச்சு, அந்த மாதிரினா அது என்ன மாதிரி பொருள்னா இப்போ பிளாஸ்டிக்காக மாதிரி.
2: இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பேப்பரு தட்டு தான், அது வந்து சும்மா பேப்பர் தான் இருக்கு நைஸ் மாதிரியா, ஆனால் இப்போ அதுலேயே வந்து பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. முன்னாடி பெரும்பாலும் வந்து துணி பை அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் கவரு அப்படி சிஸ்டம் கொண்டு வந்துருக்கு. அப்புறம் வந்து சாப்பாடு முன்னாடி வந்து பேக் பண்ணினா அது வர்றது கிடையாது, முன்னாடி வந்து ஒரு இலை மாதிரியே இருக்கும், அந்த இலையில தான் சாப்பாடு பொட்டலங்கள்லாம் கிடக்கும். இப்போ வந்து அதை பேக் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஈஸியாக பேக் பண்ணி கொடுக்கறதுக்காக பிளாஸ்டிக்கை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வாழை இலை தான், வாழை இலையில தான் மக்கள் வந்து எல்லாத்தையுமே என்ன கடைக்கு போனாலும் வாழை இலை தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா அந்த வாழை இலைக்கு பதிலாக அதுலேயுமே வச்சுரா ஹோட்டல்லையும் அந்த இலை, அப்புறம் விசேஷ வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலைக்கு பதிலாக வந்து அந்த கம்ப்யூட்டர் இலை, இப்படி நிறைய பொருள் வந்து சேர்ந்து காலம் வந்து நாகரிகமாக மாற மாற ஜனங்களுடைய பயன்பாடு வித்தியாசமாக போகுது. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து கெடுதலான காரியங்கள் உண்டாகும்.
1: உண்மையிலேயேக்கா, மக்கள் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க, மக்களோட மாற்றம் தான் அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கும் காரணம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகாகவே பேசுனீங்க, ரொம்ப நன்றியக்கா.
2: நன்றிப்பா.
0: நாமளும் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும்னு தான் பார்க்குறோம், ஆனால் எப்படியா இருந்தாலும் முடியலை. ஆனால் அதுதான் உண்மை போல. சரி, குறைக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கோட பயன்பாடு எங்கெல்லாம் அவசியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. குறிப்பாக இந்த மருத்துவ துறைகளில், மருத்துவ துறைகளில் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கிறது அழிவுகரமானதான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா டயாலிசிஸ் பிரிவு இருக்கு இல்லையா, அதாவது இந்த சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறையில் பிளாஸ்டிக் இல்லாமல் செயல்படுறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா. ஏனா போடக்கூடிய கிளவுஸா இருக்கட்டும், இல்ல நோயாளிகளோட மாதிரிகளை கலெக்ட் பண்ற அந்த டப்பாவா இருக்கட்டும், ஊசின்னு பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுது. அதுலயும் ஆபரேஷன்லாம் நடக்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள் மறுபயன்பாட்டு பொருளா யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்படியே யூஸ் பண்ணாலும் அது நோயாளிகளுக்கு ஆபத்துல தான் முடியும். ஒருவேளை பெரும்பாலான பிளாஸ்டிக் மருத்துவ கழிவுகள் இல்லைன்னா கூட அதுவுமே உயிரிழப்பதான் ஏற்படுத்துமா. அதுலயும் இந்த கொரோனா டைம்ல ஒரு முறை யூஸ் பண்ணப்பட்ட பிளாஸ்டிக் தான் கொரோனா பரவுற வேகத்தையும் குறைச்சிருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு துறைன்னு கேட்டா அது உணவுத்துறை தாங்க. உணவுத்துறையிலையும் கூட பிளாஸ்டிக் இல்லாம இருக்கிறது ஆபத்தை தான் ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பா பேக் பண்றதுல தொடங்கி ஈஸியா கேரி பண்ற வரைக்கும் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான துறை ஒன்னு இருக்குது, என்ன அப்படின்னா ஆடை உற்பத்தி. நாம யூஸ் பண்ணக்கூடிய டிரெஸ்ல 62% துணி இலையினாலையும் பெட்ரோல்னாலையும் கெமிக்கல்னாலையும் செஞ்சு. பருத்தி சணல் டிரெஸ் ஒரு நல்ல மாற்றமாவே இருந்தாலும் உலகம் ஃபுல்லா 2.5% பயிரிடப்படுற பருத்திக்கு 16% பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்றாங்களாம். இதனால விவசாயிகளோட உயிருக்கு கூட அது ஆபத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை டிரெஸ்ல பிளாஸ்டிக் இல்லாட்டியும் நாம ரொம்ப நாளைக்கு நீடிக்க கூடிய தரமான விலை உயர்ந்த டிரெஸ்ஸை தான் வாங்க வேண்டியதா இருக்கும். இந்த காலத்துல நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டா இருக்கிறதான் கால்களில் போடக்கூடிய ஷூ. கடந்த 2020 மட்டுமே உலக அளவுல 20.5 மில்லியன் ஜோடி ஷூக்களை மட்டுமே உற்பத்தி

பண்ணிருக்காங்களா. இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமே தோளால் ஆன ஷூக்களை உற்பத்தி பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இவ்வளோ பயன்பாடுகள் இருந்தாலும் பிளாஸ்டிக்கை குறைக்க நாம கண்டிப்பா முயற்சி செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பிளாஸ்டிக்கை என்னதான் சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் அது எப்படியும் வேறொரு விதத்துல நமக்கு இன்னுமே குறைச்சலா தாங்க இருக்குது. குறிப்பா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ங்கிறது

அதுக்கப்புறம் இதுல உள்ள பிளாஸ்டிக் பொருட்களோட சிதைவுகள்னால ஏற்படுது. இதெல்லாம் எப்படி நம்மள பாதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குட்டி குட்டி துகள்கள் எல்லாமே நம்ம சுற்றுச்சூழல்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு மூலையிலயுமே ஊடுருவி இருக்குது. பெருங்கடல்ல ஆரம்பிச்சு ஆறு மண்ணுன்னு நம்ம சுவாசிக்கிற காத்து வர இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆபத்துனா, நுரையீரல், கல்லீரல், நஞ்சுக்கொடி, மூளைன்னு மனுஷனோட உடல் திசுக்களோட மைக்ரோ பிளாஸ்டிக்ன்றது நிறைய இடங்கள்ல எடுத்திருக்காங்களாம். மாசுபட்ட உணவு இல்ல தண்ணி மூலமா, சுவாசிக்கிற காத்து மூலமா, நம்மளோட தோலை பராமரிக்க நாம யூஸ் பண்ணக்கூடிய தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் மூலமா, இல்ல சிந்தடிக் துணிகள் மூலமா இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ன்றது கலக்குது. அப்படி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உடலுக்குள்ள போயிருச்சுன்னா, ஒரு சிலருக்கு அலர்ஜிகளை வர வைக்கும், சிலருக்கு ஹார்மோன் செயல்பாட்டை சீர்குலைக்கும், கூடுதலா இன்னும் சிலருக்கு இதய பிரச்சனைகள் வரலாம், இனப்பெருக்க கோளாறு, புற்றுநோய், இந்த மாதிரியான நாள்பட்ட நோய்களை ஏற்படுத்தும். இன்னொன்னு சொல்லணும்னா, நம்ம ஊர்களையுமே இது அதிக அளவுல நடக்குது. என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் பொருட்கள்ல சூடான தண்ணி, சூடான சாப்பாடுகளை வைக்கவே கூடாது. காரணம், ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையை மட்டும்தான் பிளாஸ்டிக் தாங்கும். அதிகமான வெப்பம் பிளாஸ்டிக்ல உள்ள கெமிக்கலை உணவோடு கலக்க வச்சிரும். இதனால கூட சுகாதாரம் பாதிக்கப்பட்டுரும். அதனாலதான் சொல்றது, நாம வாங்கக்கூடிய டீயா இருக்கட்டும், இல்ல சாப்பாட்டுக்கு வாங்கக்கூடிய சாம்பார், சால்னா, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக்ல வச்சு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு. ஆனா அது இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது. இதே போல அதிக வெயில்ல தண்ணி கேன வைக்கிறது, இந்த ஆபீஸ் எல்லாம் போறவங்க பையோட சைட்ல தண்ணி கேன வைக்கும் போது சூரிய ஒளி அதுல டைரக்டா படும், அந்த தண்ணிய பிளாஸ்டிக்கோட கலக்க வைக்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4
2: பிளாஸ்டிக் கெடுதல் கெடுதல்னு பேசுறோம். ஆனா அதே சமயம் வாழ்க்கை முறையுமே அதை சார்ந்துதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே இருக்கும். உதாரணமா தண்ணி பிளாஸ்டிக் பாட்டில தான் வாங்கி குடிக்கிறோம். ஏதோ ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்தா கூட பிளாஸ்டிக் டப்பால தான் வாங்கிட்டு வரோம். மொத்தத்துல பிளாஸ்டிக்னாலே மனித குலத்துக்கு ஆபத்து தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா என்ன, எந்த பிளாஸ்டிக் நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒட்டு மொத்தமா பிளாஸ்டிக் இந்த மனித குலத்துக்கு ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கையில இருந்து எடுக்கக்கூடிய பயோ பிளாஸ்டிக்கை தவிர மற்ற விஷயங்களான மக்காத பிளாஸ்டிக்ன்றது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே கேடு. காரணம், மண்ணில் போட்டா மக்காது, கால்நடைகளும் சாப்பிடுது, கடல்ல போட்டா கடல் உயிரினங்கள் சாப்பிடுது, மண்ணில் போட்டா மறுபடியும் தண்ணிய கீழே உறிஞ்ச விடுறது இல்ல. பிளாஸ்டிக்ன்றது பாலிமர் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளையுமே வச்சிருக்குது. குறிப்பா சூடான உணவுகளையே வைக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா சிலர் மைக்ரோவேவ்ல பொருட்களை சூடுபடுத்தவே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிளாஸ்டிக் நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்க அந்த டப்பா பின்னாடியோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டில் பின்னாடியோ ஒரு குறியீடுமே போட்டிருப்பாங்க. முக்கோண வடிவத்துல அந்த ஒரு குறியீடுமே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணினோம்னா அந்த குறியீட்டுக்குள்ள ஒரு நம்பருமே இருக்கும். அதாவது 1-7 நம்பர் இருக்கும். இது மூலமா இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு முக்கோணத்துக்குள்ள 1 குறியீடு போட்டிருந்தா அதை தான் பெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெட் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும்னு அர்த்தம். இதுதான் மினரல் வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இது ரீயூஸ், அதாவது மறுபடியும் பயன்படுத்த முடியாது. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கி போட்டுறணும். அப்படி நம்ம யூஸ் பண்ற பட்சத்துல அது சேஃபுமே கிடையாது. அடுத்ததா ஒரு முக்கோண குறியீடுக்குள்ள 2 போட்டிருந்தா இதான் நாம HDPE சொல்றோம். இது ரொம்ப சேஃபானது, அதாவது ஹை டென்சிட்டி பாலியத்திலன்னு சொல்றோம். திக்கான பிளாஸ்டிக்கே இதுதான். இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்தக்கூடிய டப்பா இல்ல கிளாஸ்ல எல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நாம ரீயூஸ்மே பண்ணிக்கலாம். ஆனா எந்த சாப்பாட்டு பொருட்களையும் சூடுபடுத்த கூடாது. அப்படியே வச்சு சூடுபடுத்துற வகையில அதுல இருந்து டாக்ஸிக் தான் ரிலீஸ் ஆகி நம்மளுடைய உடம்புகளுக்குமே கேடு விளைவிக்கும். இந்த மாதிரி ஒரு முக்கோணத்துக்குள்ள 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நம்பர்ல போட்டிருப்பாங்க. மிச்சத்தை தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
3: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான இந்த ஒரு காலத்துல பிளாஸ்டிக் பயன்பாட்டை எந்த அளவுக்கு குறைக்கலாம், அதே சமயம் வேறு சில பொருட்களா எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்ற விஷயத்த பத்தி தாங்க நாமளுமே பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில முன்னாடியே சொன்னது போல இந்த மாதிரி நல்ல பிளாஸ்டிக் எது கெட்ட பிளாஸ்டிக் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க அந்த பாட்டிலோட அடியிலயோ இல்ல அந்த டப்பாலையோ ஒரு குறியீடும் போட்டு அதுக்குள்ள ஒரு சிறப்பான நம்பர்ஸ்மே போட்டுருப்பாங்க. அந்த வரிசையில அந்த குறியீடான முக்கோணத்துக்குள்ள 3 இருந்துச்சு அப்படின்னா அத பிவிசின்னு சொல்லுவோம், பாலிவனைல் குளோரைடு அப்படின்னு சொல்றாங்க. இதுல உணவு பொருட்களை சேமிச்சு வைக்க கூடாது, வைக்கவும் முடியாது. ஏன்னா இந்த பிவிசி பைப் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிளம்பிங்கான பைப்பு, நம்ம யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு, சமைக்கிறதுக்கான எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் தயாரிக்கும் போதுதான் இந்த குறியீடை யூஸ் பண்றாங்க. இதுல டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருளும் சரி, தாளைங்கிற கெமிக்கல் உற்பத்தியும் அதிக அளவுல இருக்குது. சோ இதுதான் கேன்சருக்கான மிக முக்கிய காரணமே. ஆனா இத வேறு மாதிரி பொம்மை மாதிரியோ இல்ல வேறு சில பொருட்களாவோ யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா உணவு பொருட்கள் இருந்தா அது கெடுதிதான். அடுத்ததா முக்கோணத்துக்குள்ள 4 குறியீடு இருந்தா அத LDPE அப்படின்னு சொல்றோம், அதாவது லோ டென்சிட்டி பாலிஎத்தலைன். இதை எதுல பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம அதுல உணவு பொருளை வாங்கி வரம்னா பிரச்சனை கிடையாது. ஆனா நிறைய இடங்கள்ல அதுலதான் குழம்பு சால்னாவே ஊத்தி குடுக்கறாங்கன்னா அதுதான் ஆபத்து. இதுல சூடு படவே கூடாது. இது நமக்கு மட்டும் கிடையாது, சமூகத்துக்குமே பெரிய ஆபத்து. இப்ப பல இடங்கள்ல இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ தடை பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அங்கங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல நாமளுமே பயன்படுத்துறோம். அடுத்ததா முக்கோணத்துக்குள்ள 5 போட்டிருந்தா அத பிபின்னு சொல்லுவோம், அதாவது பாலிப்ரோபிலின். இதுல பாலிப்ரோபிலின் இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த பாதுகாப்பான பிளாஸ்டிக் கூட சொல்லலாம். அதாவது என்னன்னா சூடான குளிர்ச்சியான பொருட்களை கூட வச்சுக்கலாம். இந்த ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கினா அதுலயே போட்டிருப்பாங்க ஒரு முக்கோணத்துக்குள்ள 5 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா மைக்ரோவேவ் அவன்ல சூடு பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் இந்த பிபி கிரேட்ல தான் இருக்கும். சோ அதையுமே யூஸ் பண்றதுங்கிறது நோ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இப்ப களத்துல இருந்து நேயர் ஜோஸ் மிர்சா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: நாம வாழ்ற நம்மளோட பூமி ஆரோக்கியமா அழகா இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழலும் ரொம்ப தூய்மையா இருக்கணும். இப்ப இருக்கிற காலத்துல நம்ம இந்த சுற்றுச்சூழலை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாசுபடுத்திக்கிட்டே இருக்கோம். இப்படி சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனால நிறைய விளைவுகள், நிறைய தீமைகள் நமக்குமே ஏற்படுது. இந்த சுற்றுச்சூழலோட முக்கியத்துவம் என்ன, இது எப்படி எல்லாம் பாதிக்கப்படுது, இது பாதிப்படைறதுனால நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புல ஒரு பெரிய காரணியா இருக்கிற இந்த பிளாஸ்டிக், இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழலை பத்தின நிறைய விஷயங்களை பேச போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசி எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைஞ்சிருக்கிறது நாலெக்ஸ் பாண்டியன். சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்ன பண்ணலாம், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க என்ன வழி இருக்கு அப்படின்னு நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாமா? வணக்கம் தங்கச்சி, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க தங்கச்சி.
4: என் பேர் ஜோஸ்மிஷானா காலனி.
3: சரி, நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளோட ஊரோட ஒரு அழகுக்கு இந்த சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த இப்போ இருக்க காலத்துல நம்ம எந்தெந்த மாதிரி முறையில இந்த சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க?
4: இப்போ வாகனங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சனால சுற்றுச்சூழல்ல வந்து மாசுபாடு வருது. அது மட்டும் இல்லாம மரங்களை வந்து நம்ம தொடர்ந்து வெட்டிட்டே இருக்கிறனாலையும் சுற்றுச்சூழல்ல வந்து மாசுபாடு வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம தேவையில்லாம நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கழிவுகளை வீட்டுக்கு பின்னால போடுறது, அப்புறம் ஏரியால தூக்கி வீசுறது, அது மட்டும் இல்லாம கடல்ல போய் போடுறனாலையும் நம்ம வந்து நிறைய சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுது. அது மட்டும் இல்லாம ஃபேக்டரியில யூஸ் பண்ண கழிவுகளையும் நம்ம கடல்ல கலந்து விட்டுறோம் இல்லையா, அதனாலயும் சுற்றுச்சூழல்ல மாசுபாடு ஏற்படுது.
3: சரி, இப்போ இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துறது வந்து சொன்னீங்க, நம்ம வந்து அதிகமாக இப்போ வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறோம், எந்தெந்த விஷயத்துக்குன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறீங்க?
4: அளவுக்கு அதிகமானா நம்ம தினசரி வாங்குற அந்த பால் பாக்கெட்டே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலோ இல்லை வாரச்சந்தை போனால் கூட நம்ம அங்கே வந்து பிளாஸ்டிக் பைகளில் தான் பொருட்களை வந்து வாங்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்துட்டு அதிகமாக வந்து நெகிழிகளை பயன்படுத்துகிறது தான் சுற்றுச்சூழல் மாசுபாடுக்கு முதல் காரணம்னு நான் நினைக்கிறேன்.
3: சரி, எந்தெந்த விஷயத்துலன்னா அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துறது குறைக்கலாம், இது அதுக்கு பல வேற ஒரு பொருளை பயன்படுத்தின மாதிரி?
4: பால் பாக்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது மாடு வளர்த்தா அவங்கள்ட்ட இருந்து பால் வாங்கும் போது நம்ம ஏதோ ஒரு சொம்புலையோ அந்த மாதிரி வாங்கும்போது பிளாஸ்டிக்கை வந்து நம்ம குறைக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி வாரச்சந்தை சூப்பர் மார்க்கெட்லாம் போகும்போது தேவைப்படுற பொருளுக்கு மட்டும் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு மற்ற பொருளெல்லாம் நம்ம வந்து பைகளையோ இல்லை ஏதாவது துணிப்பை கொண்டு போய் வாங்கிக்கலாம். தண்ணி வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி குடிக்கிறோம் இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில், அதுக்கு பதிலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில்வர் பாட்டிலோ இல்லை ஏதாவது அலுமினியத்தில் ஏதோ ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறதுனால கூட அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குது.
3: சரி, இந்த சுற்றுச்சூழல், ஆமாம் அதான் சொல்லிட்டியா, இந்த சுற்றுச்சூழல் அதிகமாக மாசுபடுறதுனால நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்படும்னு நினைக்கிறீங்க?
4: வெயில் அதிகரிக்கும், முக்கியமாக நம்ம மரங்களை வெட்ட வெட்ட வெயில் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து போதுமான காற்று நம்மளுக்கு இருக்காது, சுத்தமான காற்று கிடைக்காது. அதுக்கப்புறம் இதனால நிறைய பேருக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
3: ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி தங்கச்சி.
4: நன்றி அண்ணன்.
2: களத்துலேருந்து ஜோஸ் மிர்சா அவங்க சொன்னது மாதிரி இந்த பால் பாக்கெட்டில் நம்ம குட்டியாக வெட்டிட்டு தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த ஒரு பிளாஸ்டிக் அதுதான் நம்மளுடைய பூமிக்கு இன்னுமே கேடுகளை விளைவிக்குதான். ஸோ அந்த மாதிரி வெளியே இருந்து பால் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அந்த முனைகளை கட் பண்ணி தூக்கி போடாமல் சைடில் கட் பண்ணி நாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம முன்கூட்டியே பேசிட்டு இருந்தது போல இந்த குறியீடுகள்லாம் அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கோணத்துக்குள்ள ஆறுங்கிற நம்பர் போட்டிருக்கோம், இதை வந்து பாலிஸ்டரைன் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரும்பாலும் சாப்பாடுலாம் வாங்கினா தரக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனு, பிளாஸ்டிக் ஃபோர்க்கு, பிளாஸ்டிக் கப்பு இதில் தான் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்குது. இதை சூடு பண்ணுறதுக்கு உகந்தது கிடையவே கிடையாது, ஆனால் அதில் தான் நம்ம சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு வர்றோம். இது டக்குன்னு உடையக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக், ரொம்பவே நம்ம உடம்புக்கு கெடுதலானது, அதனால மறுபயன்பாட்டுக்கு இது உகந்ததே கிடையாது. அடுத்ததாக முக்கோணத்துக்குள்ள ஏழுங்கிற நம்பர் இருந்துச்சுன்னா இந்த ஆறு கேட்டகரியிலையும் இல்லாத பிளாஸ்டிக் எல்லாமே இதில் வரும்னு அர்த்தம். அதாவது குழந்தைகளுக்கான பாட்டிலாக இருக்கட்டும், பெரிய பெரிய வாட்டர் கேனு, இதெல்லாமே இந்த குறியீடு யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. இது போக இப்போ இது அதிக அளவில் பயன்பாட்டில் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிளாஸ்டிக் மூலமாக நிறைய பேருக்கு உடல்நல குறைபாடுகளும் ஏற்படுதாம், அதனால இது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயங்களை பார்த்து கவனித்து பாதுகாப்பாக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல, நம்ம மக்களோட வேர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது. ஏன்னா டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபிள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு. அதுதான் அனுஜின் துணிவு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு, நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களை குழாமச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
5: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
4: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பிளாஸ்டிக்ல இவ்வளவு கழிவுகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது அழிக்க சரியான வழிமுறை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஆனா நிறைய வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. அதுல முதல் வழி பிளாஸ்டிக் ஜல்லிகள், அதாவது பெரிய பெரிய பிளாஸ்டிக் பைகளையும் பிளாஸ்டிக் பாட்டில்களையும் நொறுக்கி சின்ன சின்ன ஜல்லிகள் மாதிரி பண்ணிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதா பிளாஸ்டிக் ஜல்லிகள். நார்மலா வீடு கட்டும் போது கான்கிரீட்டா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணுவோம், நார்மலா மணல் தண்ணி சிமெண்ட் ஜல்லின்னு கொட்டுவோம். அது மாதிரி ஜல்லிகளுக்கு பதிலா பிளாஸ்டிக் ஜல்லிகளை யூஸ் பண்ணலாம். இது எந்த விகிதத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% ஜல்லி, 20% மணல், 20% சிமெண்ட், மிச்சம் உள்ளதுக்கு நம்ம தண்ணிய பயன்படுத்தி கட்டிக்கலாம். இதனால கட்டப்படக்கூடிய வீடுகள் கூட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்குதான். அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில பெட் பிரிக்ஸ் சொல்லக்கூடிய வகையில அர்ஜென்டினால ஒரு புது விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. பெட்ரிக்ஸ் அப்படிங்கறது சிமெண்ட் பிளஸ் பிளாஸ்டிக் பொருட்களை வச்சு உருவாக்குன ஒரு செங்கல். இது நார்மலா யூஸ் பண்ற செங்கலுக்கு பதிலா கண்டுபிடிக்கப்பட்டது. ஐநா சபையே இது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரமும் கொடுத்திருக்காங்களா. இதோட மூல பொருட்கள்ன்றது பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டதுனால நிறைய இடங்கள்ல இது கம்மியான விலைக்கே கொடுக்கறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது ஸ்ட்ராங்காவும் இருக்கும். சீனால பிளாஸ்டிக் ஜல்லிகளுக்கு பெரிய மார்க்கெட்டே இருக்கு. அங்க உள்ள ஒரு பெரிய பில்டிங் கூட இதை வச்சுதான் கட்டிருக்காங்களா. ஆனா நாம இப்பதான் இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் தார் சாலைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் பிளஸ் பிட்டுமென் போட்டு பிளாஸ்டிக் தார் சாலைகளை நாம உருவாக்கலாம். இதனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மணல் சாலைகள்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா குண்டு குழியுமா ஏற்படும் இல்லையா, அப்படி ஏதும் இல்லாம பராமரிப்பு செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் கூட நிறைய தார் சாலைகள்ல இதை பயன்படுத்துறாங்க. சாலைகள்ல மட்டும் இல்லாம வீட்டு கூரைகளா கூட பிளாஸ்டிக் கழிவுகளை யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான குளிர் பிரதேசங்கள்ல அதிக அளவுல குளிர்லாம் அடிக்கும் போது வீட்டுக்குள்ள வெப்பத்தை வரவிடாமலும் இது தவிர்க்கும். சோ பிளாஸ்டிக் பயன்பாடுகளை முடிஞ்ச அளவு நாம இந்த மாதிரியான வகைகள்ல கூட குறைச்சிக்கலாம்.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: பிளாஸ்டிக் பயன்பாட்டை எந்தெந்த வகையிலெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தி நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஸ்தி. மாற்று வழிகள்ல முதல் வழி கண்டிப்பா துணி பைகளை யூஸ் பண்றது. கடைகளுக்கு போகும்போது பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போகாம கண்டிப்பா அதுக்கு பதிலா துணி பைகளை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல எடுத்துட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா இப்ப நிறைய கடைகள்ல நம்ம ஊர்களில் பிளாஸ்டிக் பை குடுக்கறதே கிடையாது. அதனால எங்க போனாலும் துணி பைகளை மறக்காம எடுத்துட்டு போங்க. ரெண்டாவதா இந்த ஒன் டைம்

0: யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, ஸ்பூனு, பிளேட்டு இந்த மாதிரியான சிங்கிள் யூஸ் பொருட்களை குறைச்சு மாற்று பொருட்களை யூஸ் பண்ணலாம். மூணாவதா தண்ணீர் பாட்டில், அதாவது வீட்டில இருந்தே கொண்டுட்டு போற வகையில இருக்கிற அந்த ஸ்டீல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலோ இல்ல கண்ணாடி பாட்டிலோ நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர இந்த ஒன் டைம் பாட்டிலை வாங்கிட்டு அதையே மறுபடியும் யூஸ் பண்றது கண்டிப்பா சுற்றுச்சூழலுக்கும் நல்லது கிடையாது, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது. ஒருவேளை நம்ம வீட்டுல இருந்தே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியே வாங்குற செலவுமே மிச்சம். நாலாவதா வீட்டுல உள்ள குப்பைகளை பிரிச்சு போடணும், அதாவது மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு போட்டா பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய அவங்களுக்குமே ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இப்ப களத்துல இருந்து நேயர் சகுபர் அலி அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேரு, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க ஐயா.
2: நான் பாம்பன் புளியவன் சாப்பிடல இருந்து ஸ்டார் தம் பிரியாணி இருந்து பேசுறேம்மா. என் பேரு சௌபர் அலி.
1: ஐயா, நீங்க ஒரு இப்போ பிரியாணி கடை வச்சிருக்கீங்க, இங்க வந்து நிறைய விஷயம் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொண்டு போற மாதிரி இருக்கும் கவர்னா. இப்போ நம்ம மக்கள் வந்து அதிகமா பிளாஸ்டிக் பயன்படுத்துறாங்க இல்லையா, இந்த பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிகள் இருந்தா நீங்க சொல்லுங்க.
2: பயன்பாட்டை குறைக்கிறதுனாக்கா ஒரே வழி, மக்கள் கையில தான் இருக்கு. வாங்க வர்ற மக்கள் கடைக்கு வந்து நாங்க பை கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க வச்சுருக்கீங்களேன், நாங்கள் அதை விலை கொடுத்து வாங்க மாட்டோம். ரெண்டாவது, வெளியில் அதிகமான இதுவும் கெட்டு போன எல்லா இதுக்கும் வந்து ஒரு பயன்பாடாக இருக்கும். மற்றபடி கம்பெனி முடிஞ்சாங்க அவங்க மூட மாட்டாங்க. இங்கே மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க பையை கொண்டு வந்து எங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கே வேணாம் அறவே நினைச்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் ஒழிஞ்சிடும். பிளாஸ்டிக்ங்கிறது முதல் தவிர்க்க நல்லது. பிளாஸ்டிக்ங்கிறதே வந்து ஒரு மாசுக்கேடுக்குண்டான விஷயம் அது. மற்றபடி இந்த துணி பையில கொண்டு வர்றது எல்லாமே அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான்.
1: ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா.
2: நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பா அண்ணன் கடையில பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சே சொல்லியிருக்காங்க, மக்கள் கையில தாங்க இருக்கிறது மாறுறது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா நாம மாறினாதான் மாற்றம் அப்படின்றது உருவாகும். அதனால பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலா நம்ம வந்து வேறு விதமான பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதுல அஞ்சாவதா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குறது. கண்டிப்பா இப்படி வாங்குற பட்சத்துல பிளாஸ்டிக் தயாரிப்பை குறைக்க முடியும். அதே சமயம் இந்த பிளாஸ்டிக் அலங்கார பொருட்களை விழாக்கள் அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள்ல பயன்படுத்துறத தவிர்த்துட்டோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்குமே ஏற்ற பொருளா பயன்படுத்தலாம். அடுத்ததா கண்டிப்பா குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். இப்ப நிறைய குழந்தைகளும் பிளாஸ்டிக் பத்தின விழிப்புணர்வை எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா எதுல சொல்லலாம் அப்படின்னா ஸ்கூல் புத்தகங்கள் வழியா. சோ அந்த மாதிரி கொடுக்கறது மூலமா பிளாஸ்டிக்கோட கெட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறத அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததா வீட்டிலேயே நிறைய மாற்று வழிகளை பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் டப்பாக்களுக்கு பதிலா ஸ்டீலு இல்ல கண்ணாடி மண் பாத்திரங்களை யூஸ் பண்ணலாம். தேவையில்லாம பிளாஸ்டிக் வாங்குறத நாம கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா அதிகமா பேக்கிங் உள்ள பொருட்களை குறைச்சு தேவையான பொருட்களை மட்டும் வாங்குறதுங்கிறது பிளாஸ்டிக்கோட கழிவுகளை குறைக்கும். அடுத்ததா மிக முக்கியமா சமூகத்துல கண்டிப்பா விழிப்புணர்வு தேவை. நம்மள சுத்தி உள்ளவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. அப்போதான் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க கண்டிப்பா முயற்சி செய்ய முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: பிளாஸ்டிக் பயன்பாடு குறையுது அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கறதையும் தாண்டி இந்த சுற்றுச்சூழலுக்கு நிறைய வகையில நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுல முதல் விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா மண்ணு, நீரு, காற்று இந்த மாசுபாடு எல்லாமே குறையும், இயற்கையுமே சுத்தமா இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னு விலங்குகள் பறவைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டுதான் நிறைய உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படுது. சோ அந்த ஒரு பயன்பாட்டை குறைக்கிறது மூலமா பறவைகள் விலங்குகளோட உயிர் கூட பாதுகாக்கப்படும். மிக முக்கியமா நீர்நிலைகள் சுத்தமா இருக்குங்க. இந்த ஆறு, கடல், குளம் இது பக்கத்துலதான் குப்பை கொட்டுறது இப்ப ரொம்ப வழக்கமாயிருச்சு. சோ அந்த மாதிரி குப்பைகள் இல்லாட்டி இந்த மாதிரியான இடங்கள் ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்ததா குப்பையோட அளவுமே குறையும். ஏன்னா பிளாஸ்டிக் ரொம்ப சீக்கிரத்துல மக்காததுனாலதான் குப்பை அதிகரிக்குது. சோ அதை குறைச்சோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுமே பாதுகாப்பா இருக்கும். மறுபடியும் இயற்கை பொருட்கள் எல்லாம் மறுபடி பயன்பாட்டுக்கு வந்துடும். இந்த மண்பாண்டங்களா இருக்கட்டும், துணிப்பை, பனை பொருட்கள் இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு சூப்பரான ஒரு விஷயமாவும் இருக்கும். அடுத்ததா வந்து எதிர்கால தலைமுறைக்கு நல்ல சூழல் அப்படின்றது கிடைக்கும். இப்ப நிறைய பேரும் சின்ன வயசுல பச்சை பசேருங்கிற இடத்துல எல்லாம் வளர்ந்துருப்போம். ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அது இப்ப கிடைக்குதா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை நம்ம பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வருங்கால குழந்தைகளுக்கு கண்டிப்பா சுத்தமான பூமியை கொடுக்க முடியும். அதே சமயம் நம்மளுடைய பொது இடங்கள் எல்லாமே அழகாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ற ரோடா இருக்கட்டும், இல்ல பார்க்கா இருக்கட்டும், இல்ல கடற்கரை ஏரியாவா இருக்கட்டும், இதெல்லாம் பிளாஸ்டிக் குப்பைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா சுத்தமும் அதிகரிக்கும். இது எல்லாமே நம்மளுடைய கைகள்ல தான் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டோட மறுசுழற்சி என்ன, அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகளை எப்படி எல்லாம் குறைக்கலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களையும் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.

0: மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பேசாம இருங்க, ஏன் கத்திட்டே இருக்கீங்க? இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அம்மாவை பார்த்து சொல்ற வார்த்தைகள். சின்ன வயசுல அம்மா திட்டுனாலோ அடிச்சாலோ அழுதுகிட்டே அம்மா கிட்ட சாரி கேப்போம். ஆனா இப்ப நம்ம கிட்ட அம்மா அமைதியா ஏதாச்சும் சொன்னா கூட அம்மாவை திட்டத்தான் செய்யறோம். எங்க போறோம்னு சொல்ல மாட்டோம், இன்னைக்கு நாள்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம். சின்ன வயசுல நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்ச அம்மா கிட்ட இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்ணிலேயே படாத அளவுக்கு தூரமா போயிடுறோம். நமக்கு எத்தனை வயசானாலும் அம்மாக்கு நம்ம குழந்தைதான். நம்ம மேல அக்கறை காட்டவும் கண்டிக்கவும் அம்மாக்கு முழு உரிமை இருக்கு. அதனால இப்பவும் நேரம் கிடைச்சா அம்மாவோட உட்காந்து பேசுங்க. அவங்க மனசுக்கு ரொம்ப

0: May 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. இப்ப இருக்கிற குழந்தைங்க கிட்ட ஸ்கூல் படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறேன்னு கேட்டோம்னா என்ன படிப்பு படிக்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிப்பேன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சிலர் மட்டும்தாங்க தனக்குன்னு ஒரு பாதையை முடிவு பண்ணி அதுல வெற்றிகரமா பயணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி இளம் தொழில் முனைவோரா பல இளைஞர்களுக்கு தொழில் முனைவு பத்தின ஆலோசனைகளையும் பயிற்சியையும் கொடுத்துட்டு வர ஒரு சாதனை பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? மதுரை கண்ண நீந்தல் பகுதியை சேர்ந்தவங்க தாங்க பால மீனாட்சி. இளநிலை பொறியியல் படிப்பு முடிச்ச இவங்க ஒரு வருஷம் ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்திருக்காங்க. அந்த வேலையில சரியான ஈடுபாடு இல்லாததால அந்த வேலையை விட்டுட்டு கேட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. மதுரையில இருக்கிற பல்கலைக்கழகத்துல முதுநிலை லிபரல் பிரிவுல 32 வகையான பாடங்களை கொண்ட திட்டத்துல சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு 2022 பயிற்சி நிறுவனம் தொடங்கி அதை நடத்திட்டும் வர்றாங்க. சின்ன வயசுலயே இவ்வளோ தூரம் இவங்க வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட அம்மா தாங்க. ஏன்னா இவங்க கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கும் போதே இவங்களோட அப்பாவை இழந்திருக்காங்க. அப்புறமா அவங்க அம்மா தான் நிறைய சிரமங்களுக்கு மத்தியில இவங்களையும் இவங்களோட தம்பியுமே படிக்க வச்சிருக்காங்க. எவ்வளோ வறுமைகளுக்கு மத்தியிலுமே அவங்க அம்மா தான் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து செயல்படவும் வச்சிருக்காங்க. அதனால தான் எந்த ஒரு கவனச்சிதறலுமே இல்லாம அவங்களோட இலக்கை ஈஸியா அடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களோட நிறுவனம் மூலமா கல்வி நுழைவுத் தேர்வு, வங்கி பணி தேர்வு, அரசு வேலைவாய்ப்பு தேர்வு பயிற்சிகளையும் கொடுத்துட்டு வர்றதோடு தொழில் தொடங்குறதுக்கான ஆலோசனைகளையும் கொடுத்துட்டு வர்றாங்க. இவங்களோட இந்த செயல்பாடுகளுக்காக இவங்களுக்கு வந்து டார்ச் பியரர் விருது, அப்புறம் சிறந்த இளம் தலைமுறைங்கிற விருதுகளையுமே வாங்கியிருக்காங்க. இப்போ அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் அப்புறமா பள்ளிகளுக்கு போய் வருஷத்துக்கு 10,000 மாணவர்களை ஊக்குவிச்சிட்டும் அவங்களோட வளர்ச்சியில பங்கெடுத்துட்டும் வராங்க. சின்ன வயசுலயே சிறந்த இளம் தலைமுறை அப்படிங்கிற பட்டம் வாங்கினது மட்டும் இல்லாம மாணவர்களோட வளர்ச்சி பாதலையும் பங்கெடுத்துட்டு இருக்கிற பால மீனாட்சிக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தர மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764.
1: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு 1 முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

தனக்குன்னு சுயமா தொழில் தொடங்கணும்னு ஆசை நிறைய பெண்கள் கிட்ட இருக்கும். அது கூடவே என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மனக்குழப்பமும் இருக்கும். அதே மாதிரி நம்ம தயாரிக்கிற பொருளோட தேவை என்ன இருக்கு, அதோட தன்மை எப்படி இருக்கு, அதோட தரம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே மனசுல வச்சு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பா நம்மளாலையும் வெற்றிய முடியுங்க. ஸோ அப்படி அதிக அளவுல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. அட்டைப்பெட்டி தயாரிக்காங்கல்ல அந்த இடத்துலயும் சரி, இல்லனா ஜவுளி துறைகள் அங்கேயும் சரி, இல்லனா பட்டாசு தயாரிக்கிற பகுதி, அப்புறமா கலை மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா, அங்க பயன்படுத்துற முக்கியமான பொருள் என்னவா இருக்கும்னா பசை. இந்த பசையிலேயே காகித பசை, நீர் புகா பசை, பசை பவுடர், பிசின், வெள்ளைப்பால் பசை, சிலிக்கேட் பிசின், தச்சு பசை, மரப்பசை, ஸ்ட்ராச் பசை, டைட்டானியம் பசை, மாவு பசைன்னு நிறைய வகைகளில் பசைகளாக இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பசையோட ஒற்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதோட வகையுமே மாறுபடும். ஸோ ஒற்ற பசையோட தேவை இப்போ அதிகமாக இருக்கிறதால சின்ன அளவில் நம்ம தயாரித்தாலுமே இதில் நிறைவான வருமானத்தை நம்ம ஈட்ட முடியும். பொதுவாக இந்த பசையை பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு, அப்புறமா கோதுமை மாவில் தான் செய்வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பிவிஏ அதாவது பாலிவினைல் அசிட்டேட்டுங்கிற நீர் சார்ந்த நச்சுத்தன்மை இல்லாத பசையை கோதுமை மாவில் எப்படி செய்யலாம் தாங்க தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த பிவிஏ பசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா, கோதுமை மாவு ஒரு 100 கிராம் எடுத்துக்கணுங்க, தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர், ஜெலட்டின் ஒரு 5 கிராம், அப்புறம் கிளிசரால் ஒரு 4 கிராம், எத்தனால் ஒரு 10 மில்லிகிராம். முதல்ல ஜெலட்டினை திரவ நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறமா அதை நீராவியில் வேக வைக்கணும். ஜெலட்டின் வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் அதில் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிதமான தீயில் கட்டி இல்லாமல் கிளறணும். கலவை வந்து நல்லா கெட்டியானதும் அடுப்புலேருந்து இறக்கி அதில் நம்ம கிளிசரால் அப்புறம் எத்தனாலையும் சேர்த்து நல்லா கலக்கணும். ஸோ இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து பசையாக பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இதில் ஒருவேளை பசையில் வந்து நீர்த்து போச்சுன்னா, அதாவது தண்ணி மேலே சொட்டு சொட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட தரத்தில் வந்து பாதிப்பு உண்டாகும். அப்போ அதை தவிர்க்க நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம நீர்த்து போன பசக்கலவையும் ஊற்றி ஒரு கொதி நிலைக்கு வர வரைக்கும் நம்ம சூடுபடுத்தினாங்க. அப்படி சூடுபடுத்தினோன்னா நம்மளோட பசை ரெடி ஆயிரும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்ச இந்த பசையை சின்ன சின்ன பசைகள் விற்பனை செய்யறதுக்காக டப்பாக்கள்லாம் இருக்கும்ல, அதில் போட்டு 5 ரூபாயிலேருந்து கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் அதிகமாக பண்ணுறாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பசைகள் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ ஆர்வமுள்ள பெண்கள் இதையுமே நம்ம வீட்டிலேருந்து ஒரு சிறு தொழிலாக செஞ்சு லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி நல்லா தூங்கிக்கோ, குழந்தைக்கு பல்லு போடுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்கோன்னு கர்ப்பமான பெண்களை பார்த்து சொல்றத நம்மள பலரும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா தாய்மார்களுமே தங்களோட வாழ்க்கையில அதை அனுபவிச்சும் இருப்பாங்க. இதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நைட்ல குழந்தை அடிக்கடி முழிக்கும், அதனால தாய்க்கு ஒழுங்கான தூக்கம் இருக்காது இல்லையா. அதனாலதான் கன்சீவா இருக்கும் போதே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பல்லு போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலுமே குழந்தைங்களுமே சாப்பிடணும்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இதுல ஒரு சில உணவுகளை குழந்தைங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதால நம்மளுமே அதை சாப்பிடாம தவிர்த்துருவோம். அதுக்காகத்தான் இதை சொல்லுவாங்க. சோ நிறைய பெண்களோட வாழ்க்கையில இப்படித்தாங்க நடக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாய்க்கு கிடைக்கிற அந்த கவனிப்பு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த நேரத்துல கண்டிப்பா குழந்தை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி தாங்க தாயையும் பாத்துக்கணும். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உடல் மற்றும் மன ரீதியா பெண்கள் வந்து சோர்வான நிலையில இருப்பாங்க. இதுக்கு வந்து காரணம் என்னன்னா, கர்ப்ப காலத்துல அவங்களோட உடல்ல ஏற்பட்ட மாற்றம், அப்புறம் நீண்ட மருத்துவ கண்காணிப்பு, அப்புறம் மன அழுத்தம், இது எல்லாமே பிரசவத்துக்கு அப்புறமும் இருக்கும். அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு குடும்பத்தோட ஆதரவும் அனுசரணையும் ரொம்பவே முக்கியம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தன்னை இதே மாதிரி தான் பாத்துப்பாங்க.

0: பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று கோவில் காலை மற்றும் ராசாமகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அவனா இவனா

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று கோவில் காலை மற்றும் ராசாமகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: அம்மா அப்பாக்கு எப்பவுமே தன்னோட குழந்தைங்க பாரமா தெரியவே மாட்டாங்க. தான் குழந்தை சாதாரண குழந்தையா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி குழந்தையா இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்காம பத்திரமா வளர்ப்பாங்க. ஆனா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு வயசாயிருச்சுன்னா அம்மா நமக்கு பாரம் ஆயிடுறாங்க. நம்மள தோல்ல போட்டு வளர்த்தவங்கள கடைசி காலத்துல வீட்டுல கூட வச்சு நம்மளால பாக்க முடியல. நம்ம அம்மா நமக்கு எப்படி பாரமா மாறினாங்கன்னு தெரியல. அவங்கள வீட்டுல வச்சுக்க முடியாம முதியோர் இல்லங்கள்ல சேர்த்துடுறோம். வயசானதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரே ஆசை அவங்க பிள்ளைங்களோடையும் பேர குழந்தைங்களோடையும் இருக்கணும்ன்றதுதான். அந்த ஆசை நிறைவேறாம ஏக்கத்தோடையவ அவங்களோட முதுமை காலத்தை அனுபவிக்கணும். அம்மாக்கு நம்ம வரமா தெரிஞ்சோம், ஆனா நமக்கு மட்டும் ஏன் அம்மா பாரமா தெரியணும்? அம்மா நம்ம கூட இருக்கிற காலத்திலேயே

0: மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை FM 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 PM நம்ம கடல் ஓசை FM 90.4.

செய்தி சொன்னாசே வந்ததெல்லாம் வெளுத்து போகுமா? காத்தாட வந்து இருக்க ஏண்டி வைக்கமா? அடி ஆத்தாடி மாடியம்மா இந்த பக்கம்மா, நீ பார்க்காத கண்டாங்க கேட்காத பூமால கையோடு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வெயில் காலத்தில் நமது சருமத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது பற்றிய சரும மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஒன் இண்டியா தமிழ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இப்போ உடல் உறுப்புகள்லேயே தோல் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படும் கோடை காலங்களில். ஏன்னா மற்ற உறுப்புகளையெல்லாம் விட தோல் தான் வெளியில் இருக்குது. ஸோ இந்த கோடை காலத்தில் தோல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து சூரிய ஒளியினால், சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இரண்டாவது வந்து கோடை காலத்தில் அதிகமாக வியர்வை சுரக்கும். வியர்வை சுரக்கிறதுனால அந்த வியர்வை அதிகமாகிறதுனால வியர்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். மூன்றாவது, இந்த கோடை காலத்தில் வியர்வையினாலேயோ இந்த சூரிய ஒளி பாதிப்புனாலேயோ பூஞ்சை காளான் தொற்று இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நமக்கு நோய் கிருமி தொற்றுகள் நிறைய ஏற்படலாம். இந்த கோடை காலத்துக்குன்னே பிரத்யேகமான நோய் கிருமி தொற்றுகள் நிறைய இருக்குது. ஸோ இப்படி பிரிக்கலாம். மற்றபடி ஒருத்தருக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே கம்பைன்டு ஸ்கின் தான். சில இடங்கள் வந்து ட்ரையாக இருக்கும், சில இடங்கள் ஆயிலியாக இருக்கும். இப்போ ஏன் சில இடங்கள் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்பில் வந்து எண்ணெய் சுரப்பிகள் நிறைய இருக்குது. தலையில், முகத்தில், இந்த மேல் பகுதி, அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க, நம்ம தொப்புளுக்கு மேலே நிறைய எண்ணெய் சுரப்பிகள் இருக்குது. அதே மாதிரி வியர்வை சுரப்பிகளும் அதிகமாக இருக்குது. இப்போ உள்ளங்கை உள்ளங்கால்களில் வந்து வியர்வை சுரப்பிகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு இடமும் வந்து சில இடங்கள் வந்து ட்ரையாக இருக்கிறதும் சில இடங்கள் ஆயிலியாக இருக்கிறதும் எல்லாருக்கும் சமன்பாடான ஒரு நிலை தான். ஒருத்தருக்கு எனக்கு ட்ரை ஸ்கின், ஒருத்தருக்கு எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்கின் ட்ரை ஆகிறதும் ஆயிலி ஆகிறதும் இது வந்து தட்பவெப்ப சூழலை பொறுத்தது தான். புறச்சூழல், நாம் இருக்கக்கூடிய நாட்டில், நம்ம இருக்கக்கூடிய பிரதேசத்தில், நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல தட்பவெப்பம் எப்படி இருக்கோ அப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு கோஸ்டல் ஏரியா, ஒரு கடலோர மாகாணம். இந்த கடலோர மாவட்டத்தில் நமக்கு எப்போவுமே காற்றில் வந்து ஈரப்பதமும் ஜாஸ்தி, வெப்பமும் ஜாஸ்தி. ஸோ இந்த வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வியர்வை சுரப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம உடம்பு, நம்ம ஸ்கின் வந்து ஈரமாகவும் எண்ணெய் சுரப்பு அதிகமாகவும் தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே இங்கே கூடுமான வரைக்கும் ஆயிலி ஸ்கின்னாக தான் இருக்கும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும்
4: பார்க்கணும். அது நீ கவலைப்பட.
3: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடுவே வாழ காலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒருமுறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: 7000 plus designs. ஒரே ஃப்ளோர்ல விரிந்து கிடக்கிற அழகு கடல். இது வெறும் டைல்ஸ் மால் இல்ல, உலகத்தின் புது முகவரிய தேடி பெறும் கலை கூடம்.
2: பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்புல கண் சிமிட்ட மறைக்கிற பிரமிப்பு. உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல. பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
1: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் பிகஸ்ட் சிங்கிள் ஃப்ளோர் ஷோரூம். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன். அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாகப் போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி வீட்டில் பெற்றோர்களும் சரி ஒரு சில நேரங்களில் சொல்றது என்னன்னா, யாரு தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டு பாடம் இருந்தது ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19 நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்ட்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: மெல்லினமா
4: இடையினமா.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் வெயில் காலத்தில் நமது சருமத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது பற்றிய சரும மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஒன் இண்டியா தமிழ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இப்போ இந்த சூரிய ஒளியில வந்து நிறைய கதிர்கள் இருக்கு. அதுல நம்ம தோலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கதிர்கள் வந்து புற ஊதா கதிர்கள். ஆனா இந்த புற ஊதா கதிர்களே நமக்கு நன்மையும் செய்யுது. சில நோய்களுக்கு இந்த புற ஊதா கதிர்கள் சிகிச்சையாகவே கொடுக்கப்படுது. ஆனா இந்த புற ஊதா கதிர்கள் வந்து மிக அதிகமாக நம்ம தோலுக்கு, அளவுக்கு அதிகமாக நம்ம தோல் மேல படும்போது, குறிப்பா பாத்தீங்கன்னா காலையில 10 மணியிலிருந்து ஒரு மத்தியானம் 3 மணி வரைக்கும், இந்த நேரத்தில் வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து நம்ம தோலுக்கு மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த நேரங்களில் நம்ம வெளியில் போகிறத தவிர்க்கணும். அப்படி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது நம்ம சன்ஸ்கிரீன், சூரிய ஒளி தடுப்பான்கள், அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சூரிய ஒளி தடுப்பான்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னா, இந்த சூரிய ஒளி தடுப்பான்களை வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு இருக்குது, SPF 15க்கு மேலே, அந்த சூரிய ஒளி தடுப்பு திறன் 15க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல சூரிய ஒளி தடுப்பானாக இருக்கும். இந்த சூரிய ஒளி தடுப்பான் நம்ம அப்ளை பண்ணும்போது, முகத்தில் பூசும்போது, இல்லை சூரிய ஒளி படக்கூடிய இடங்களில் பூசும்போது, அதை வந்து எவ்ரி 1.5 ஹவர்ஸ், 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மீண்டும் அப்ளை பண்ணணும். இந்த சூரிய ஒளி தடுப்பான்கள் வந்து ஒரு 1.5 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான், 2 மணி நேரத்துக்கு வரைக்கும் தான் வேலை செய்யும். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறோம், சூரிய ஒளியில் நம்ம தோல் படுறதுக்கு 1.5 மணி நேரம் முன்னாடியே இந்த சூரிய ஒளி தடுப்பான்களை அப்ளை பண்ணணும். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் வந்து வெப்பமும் காற்றில் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வியர்வை அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சூரிய ஒளி தடுப்பான்கள் நம்ம போடும்போது அந்த வியர்வை சுரப்பு இன்னும் அதிகமாகி அது எண்ணெயாக வழிஞ்சு ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்கும். நிறைய பேரால் சன்ஸ்கிரீன் நம்ம அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அதை ப்ராக்டிக்கலாக அவங்களால தொடர்ந்து போட முடியாது. ஸோ அதனால் சன்ஸ்கிரீன் போடுறதை விட, சன்ஸ்கிரீன்ஸ் ரெண்டாவது வந்து எல்லா சன்ஸ்கிரீனுமே வந்து சில வேதிப்பொருட்களால் ஆனது தான். அந்த வேதிப்பொருட்களால் சில பேருக்கு ஒவ்வாமையும் ஏற்படலாம். ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸ் உபயோகப்படுத்துறதை விட ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், நம்ம இப்போ வெளியில் போகும்போது குடை பிடிச்சிக்கிறது, கேப் போட்டுக்கிறது, முழுவதுமாக கவர் பண்ணக்கூடிய ஆடைகள் அணிகிறது. அப்போ முழுவதுமாக கவர் பண்ணால் ரொம்ப வேர்க்குமே சார் அப்படின்னா, நீங்கள் வந்து பருத்தினாலான மெல்லிய ஆடைகள் அணிகிறது. ஸோ உடல் அந்த தோல் மேலே ஒரு வெயில் படாமல் ஒரு மெல்லிய ஆடை அணிந்து உடல் முழுவதும் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி ஆடை அணிகிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து மாஸ்க் அணிப்போம், அந்த கொரோனா வந்ததுனால நம்ம அந்த முகக்கவசம் அணிகிறது ரொம்ப ஒரு கட்டாயமான விஷயமா இருந்தது. இப்போ அதை நம்ம விட்டுட்டோம், அதை தொடர்ந்து அணியணும். இந்த முகக்கவசம் அணிகிற பழக்கம் வந்து மிக நல்ல பழக்கம். அது என்னென்னா, முகத்தில் பெரும்பாலும் முக்கால்வாசி முகத்தை வந்து முகக்கவசம் கவர் பண்ணிடுது. அதுவே ஒரு சன்ஸ்கிரீன். த பெஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து முகக்கவசம் தான். முகக்கவசம் போட்டுட்டு அது மேலே நீங்கள் ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு பெரிய கூலர்ஸ் போட்டிங்கன்னா டோட்டல் ஃபேஸ் கவர் ஆகிடும். ஸோ இது வந்து சூரிய ஒளியை தடுக்கிறதோட மட்டுமல்லாமல், நம்ம காட்டில் கூடிய மாசு இருக்கு இல்லையா, பொல்யூஷன், தூசி, மகரந்தம், இந்த அந்த மாதிரி நமக்கு மூக்கில் வழியாக அந்த தூசி போய் நுரையீரலில் ஒவ்வாமை ஏற்படாமையும் இருக்கும். ஸோ ரெண்டு விதத்தில் அது உபயோகமாக இருக்கிறதுனால இந்த முகக்கவசம் அணிகிறதும், பெரிய கூலர்ஸ் அணிஞ்சிக்கிறதும், ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன், கேப் போட்டுக்கிறது, அம்பரல்லா அது குடை பிடிச்சிக்கிறது, முழுவதுமாக கவர் பண்ணக்கூடிய ஆடைகள் அணிகிறது, இதெல்லாம் மிகச்சிறந்த பாதுகாப்பு முறைகள்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: மக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: வெயில் காலத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவஸ்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்க்குரு தாங்க. வேர்வு அப்படின்றது உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேற ஒரு நிலைதான். இது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளை வழியா வெளியேறும். இந்த துளையெல்லாம் அடைக்கும் போதுதான் வேர்வை சின்ன சின்ன கொப்புளமா மாறிடும். அப்படி வேர்க்குருலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கூலிங் பவுடர் வாங்கி போட்டு தேய்ப்போம். அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய ஒரு 4-5 சொட்டு எடுத்து உடல் ஃபுல்லா தேய்ச்சாலே வேர்க்குருனால வரக்கூடிய அரிப்பு தடுக்கப்படுதாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இனிய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வெயில் காலத்தில் நமது சருமத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது பற்றிய சரும மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஒன் இண்டியா தமிழ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆனா இப்போ இந்த சன்ஸ்கிரீன்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழல், இந்த வெப்பமும் ஈரப்பதமும் இருக்கிறதுனால கிரீம் ஆயிலி பேஸ்ட் ஆயிலி சன்ஸ்கிரீன்ஸா இருந்தா அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். போட்ட உடனே முகம் என்ன வழியும், முகம் ஒரு டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பொலிவா இருக்காது, அவங்க வந்து ஒரு பிரசன்டபுளா அவங்க ஃபேஸ் வச்சுக்க முடியாது. அதனாலதான் வந்து இந்த ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன், இந்த மேட் பினிஷ் சன்ஸ்கிரீன்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி மேட் பினிஷ் சன்ஸ்கிரீன்ல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இது வந்து இந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களை மட்டும் அதை வந்து தடுக்காம விசிபிள் லைட் அப்படிங்கறதையும் தடுக்குது. இதுல மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சூரிய ஒளி இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் மட்டுமே நமக்கு பெரிய பாதிப்பு அளிக்கிறது இல்லை. இந்த பாதிப்பு அளிக்கக்கூடிய கதிர்கள் அப்படின்னு சொல்லும் போது, சூரிய ஒளியில் இருக்க புற ஊதா கதிர்கள் அல்லாமல் இந்த விசிபிள் லைட் அப்படிங்கிற இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம், அந்த லைட்டு கூட நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம், அலர்ஜி ஏற்படுத்தலாம், பாதிப்பு ஏற்படுத்தலாம், அதனால தோல் வந்து கருத்து போகலாம். ஸோ இந்த விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரமையும் தடுக்கக்கூடியது இந்த மேட் பினிஷ் சன்ஸ்கிரீன்ஸ். ஸோ வந்து இப்போ நம்ம சன்ஸ்கிரீன் தேர்ந்தெடுக்கும் போது SPF 15 மேலே ஒரு மேட் பினிஷ் சன்ஸ்கிரீனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒன்று வந்து இந்த சூரிய ஒளியினுடைய புற ஊதா கதிர்கள், அப்புறம் இந்த விசிபிள் லைட்டு ஸ்பெக்ட்ரம், இப்போ நம்ம பிரைட் லைட்டில் உட்காந்துருக்குது, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த சூரிய ஒளி படாமல் பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஃபிசிக்கலாக போட முடியாத சூழ்நிலையில் நம்ம கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ஸும் உபயோகப்படுத்தலாம். அந்த சன்ஸ்கிரீன்ஸை வந்து நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி போடணும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மீண்டும் முகத்தை கழுவிட்டு அப்ளை பண்ணணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட அம்புலுக்கு சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.
2: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வெயில் காலத்தில் நமது சருமத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது பற்றிய சரும மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஒன் இண்டியா தமிழ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இப்ப நீங்க ஒரு சேல்ஸ் பர்சன் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காரு அப்படின்னா, ஒரு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னா, இடையில பிரேக் பண்ணி முகத்தை கழுவிட்டு திரும்ப சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு திரும்ப ஹெல்மெட் போட்டு, அந்த ஹெல்மெட்ல அந்த வைசர் போட்டு அந்த ஸ்ட்ராப் போட்டு கவர் பண்ணிட்டு போறது நல்லது. ஸோ கெமிக்கல் சன்ஸ்கிரீன் வித் பிசிக்கல் சன்ஸ்கிரீன் அது மாதிரி பண்ணலாம். இந்த சூரிய ஒளி தடுப்பான்கள் பிளஸ் பிசிக்கல் சன்ஸ்கிரீன் இது ரெண்டும் போட்டாலே சூரிய ஒளியினுடைய பாதிப்புலேருந்து மிகப்பெரிய அளவில் நம்ம தப்பிச்சிடலாம். ரெண்டாவது இந்த வியர்வையினால வரக்கூடிய பாதிப்புகள், வியர்வை அதிகமாக சுரக்கிறதுனால. இந்த வியர்வை சுரப்பிகள் வந்து அவை வந்து சுரந்து ஒரு அளவுக்கு மேலே அது வந்து சுரக்க முடியாமல் தன்னுடைய சக்தி இழந்துடும். அந்த வியர்வை நாளங்கள் வெடித்து சிதறி அதுதான் வியர்க்குருவாக வருது. ஸோ அந்த வியர்வை நாளங்கள் மீண்டும் புத்துயிர் பெறுறதுக்கு, மீண்டும் புத்துணர்ச்சி அடைஞ்சு அது மீண்டும் உருவாக்கப்படுறதுக்கு, இப்போ தோல் முடி நகம் வந்து மற்ற உறுப்புகள் மாதிரி இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த உறுப்புகள் உருவாகக்கூடியது. இப்போ தினமும் தோல் புதுசாக உருவாகுது, தினமும் முடி வளர்ந்து அதை உதிர்ந்து திரும்ப வளருது, நகம் திறந்து டெய்லி வளருது. அது மாதிரி இந்த வியர்வை சுரப்பிகளும் மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெறுது. இந்த வியர்வை சுரப்பிகள் மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெறுறதுக்கு வைட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஸோ வைட்டமின் சி அதிகமாக உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி போதும் அப்படின்னா, கோடை காலத்தில் இன்னும் ஒரு 1.5 லிட்டரோ 1 லிட்டரோ அதிகமாக தேவைப்படலாம். ஏன்னா வியர்வை மூலமாக அவங்களுக்கு வெளியாகிற தண்ணியை அவங்க திரும்ப எடுத்துக்கணும். வியர்வை மூலமாக தண்ணி மட்டும் வெளியாகிறது இல்லை, உப்பும் வெளியாகுது. ஸோ இப்போ தண்ணியோட நம்ம உப்பும் சேர்த்து எடுத்துக்கணும், ப்ளஸ் இந்த விட்டமின் சி. விட்டமின் சிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அதுக்காகத்தான் ஔவையாருக்கு வந்து அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தாரு. ஏன்னா அவங்க வெயிலில் அலைஞ்சு ஒரு ஊராக போய் தமிழை பரப்பணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த நெல்லிக்கனி வந்து ரொம்ப உயிர்காக்கும் மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக, இந்த கோடை காலங்களிலே ஏற்படக்கூடிய நோய் கிருமி தொற்று. இப்போ இந்த வியர்வை அதிகமாக சுரக்கிறதுனால நம்ம உடல் வெப்பம் அதிகமாக, இப்போ வெளி அந்த புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பம், அதாவது சுற்றுச்சூழல் வெப்பம் அதிகமாகும் போது உடல் வெப்பமும் அதிகமாகும். அந்த உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தோல் வந்து நிறைய வியர்வை சுரந்து உடல் சூட்டை தணிக்கணும். அப்போ இந்த மாதிரி அதிகமாக தோல் வேலை செய்யும் போது அந்த தோல் கிருமிகள், அதாவது நம்ம பாக்டீரியாங்கிற கிருமி வந்து தோலில் வந்து நிறைய அட்டாக் பண்ணலாம். இது வந்து எங்கே அட்டாக் பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்ல நிறைய துவாரங்கள் இருக்குது. அந்த தோல் முழுவதும் நிறைய துவாரங்கள் இருக்குது. அந்த தோல் துவாரங்கள் வழியாக முடி வெளியில் வருது. அந்த முடி வரக்கூடிய துவாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் இன்ஃபன்டிபுலம்னு பேர். அதான் நம்ம ஸ்கின் போர்னு சொல்கிறோம். அந்த இன்ஃபன்டிபுலத்தில் தான் வந்து வேர்வை தங்கி அதில் தான் அந்த பாக்டீரியா கிருமிகள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் தோல் ஈரமாக இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு நோய் கிருமி தொற்று ஏற்படலாம். இப்போ இந்த ரெண்டாவது, கோடை காலங்களில் நம்ம தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனாலையும் இந்த சுற்றுச்சூழல் வெப்பம் அதிகமாகறதுனாலையும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனும் குறையும். அப்போ இந்த பாக்டீரியா தொற்று நிறைய ஏற்படும். அதுக்கு பேர் ஃபாலிகுலைட்டிஸ்னு பேர், இம்பட்டைகோன் பேர். இந்த பாக்டீரியா கிருமி தொற்றுகள் நிறைய வரலாம். பாயில்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சூட்டுக்கொப்பளம்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த பாயில்ஸ் நிறைய வரலாம். இது வந்து பாக்டீரியா தொற்று. அதே மாதிரி பூஞ்சை காளான் தொற்று, எங்கெங்கெல்லாம் தோல் ஈரமாக இருக்கோ அங்கெல்லாம் பூஞ்சை காளான் தொற்று ஏற்படலாம். இப்போ நம்ம உணவுப் பொருள் ஈரப்போ, ஒரு பிரெட் ஈரமாயிருச்சுன்னா மேலே அடுத்த நாள் சொல்கிறோம் இல்லையா பூசணம் பூத்துருச்சுன்னு. ஸோ அது மாதிரி தோல் ஈரமாக இருக்குது, முக்கியமாக இடுக்குகளில், கழுத்து ஓரத்தில், இந்த தொடை இடுக்குகளில், ஆம்பிட்டில், கையிட அக்கில், இந்த மாதிரி இடுக்குகளில் வந்து வேர்வை தங்கி அப்படியே இருக்கும். நம்ம ஆடைகள் வேற இறுக்கமாக அணிகிறோம் நம்ம வந்து இப்போ. ஸோ அந்த மாதிரி இறுக்கமான ஆடைகள் அணியும் போது இன்னமும் அந்த வேர்வை தங்கி அந்த வேர்வை ஆவியாகாமல் நம்ம தோலில் ஈரமாகவே இருக்கும். எங்கெங்கெல்லாம் தோல் ஈரமாக இருக்கோ அங்கே

0: பூஞ்சை காளான் தொற்று ஏற்படலாம். அதில் பல வகையான பூஞ்சை காளான் தொற்று இருக்குது. கேண்டிடா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை காளான் தொற்று சூப்பர்ஃபிஷியலாக வரக்கூடியது. டெர்மட்டோஃபைட்டோஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரக்கூடிய பூஞ்சை காளான் தொற்று. அது மாதிரி பல விதமான பூஞ்சை காளான் தொற்றுகள் ஏற்படலாம். அதே மாதிரி இந்த சம்மர் சீசனில் கோடை காலங்களில் அக்கி ஏற்படலாம். இதை தமிழில் அந்த காலத்தில் சங்க காலத்தில் அழகாக அக்னி கரப்பான் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது ஒரு வகையான கரப்பான் ஒரு ரேஷ் அப்படின்னு சொல்லி வெப்ப சூழலில் ஏற்படுறதுனால அது மேலே தீப்பட்ட மாதிரி எரியும். அந்த எர்பிஸ் ஜாஸ்டர் அப்படின்னு பேர். இதை தமிழில் அக்கின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் அம்மைகள் அக்கி இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ இந்த நோய் கிருமி தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த வேர்வை தங்காமல் நம்ம தளர்வான பருத்தினால் ஆன ஆடைகள் அணியணும். அந்த ஆடை மூலமாக காற்று உள்ளே போகணும். ஸோ ரெண்டு வேளை குளிக்கணும். நம்ம ஒரு ஆன்டிசெப்டிக் சோப்பு கூட யூஸ் பண்ணலாம் அந்த கோடை காலங்களில். ரெண்டு வேளை குளிக்கணும். ரெண்டு வேளை குளிர்ந்த தண்ணியில் குளிக்கணும். குளிர்ந்த தண்ணியில் குளித்தா உடனே சளி பிடிச்சிரும், உடனே முடி கொட்டிடும், தோல் ரொம்ப ட்ரை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான மூட கருத்துகள், தவறான கருத்துகள் நிறைய இருக்குது. அந்தந்த தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குளிக்கிறோம். ஸோ இப்போ உடல் வெப்பம் அதிகமாக இருக்குது, சுற்றுச்சூழல் வெப்பம் அதிகமாக இருக்குன்னா அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நம்ம குளிக்கிறோம். ஸோ ரெண்டு வேளை குளிக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் வந்து இந்த நோய் கிருமி தொற்றுகள் மிக பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம நம்ம தவிர்க்கலாம்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW
1: அப்படின்னா வாட்டர் ரெபலன் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனு ஸ்டைல்ஸ் மால். அனு ஸ்டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ், விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சமாளி. நம்ம கடல் ஓசையம் 90.4
1: வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கூட தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறதும் முக்கியம். இத நிறைய பேரும் அத ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம். ஆனா அதான் இல்ல, எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும். மிச்சம் 2% மூலமா விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள போகும்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடுறது மூலமா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுது. அதாவது சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் ஏற்படுத்த காரணமான சூரியன் இருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம்.
0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
8: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் வெயில் காலத்தில் நமது சருமத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது பற்றிய சரும மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஒன் இண்டியா தமிழ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
9: சூரிய ஒளியில் போகும்போது ஸ்கின் ட்ரை ஆகும் அப்படிங்கிறதே முதல்ல ஒரு தவறான கருத்து. நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழலில் வெப்பமும் காற்றில் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கனால வியர்வை தான் அதிகமாக வரும். ஸோ ஸ்கின் ஆயிலியாகவும் நல்ல மாய்ஸ்டாகவும் தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் நம்ம அது மேலே ஒரு மிருதுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அடிக்கடி முகம் கழுவணும், ரெண்டு வேளை குளிக்கணும், அந்த வியர்வை தங்காமல் பார்த்துக்கணுமே ஒழிய சூரிய ஒளியினால் சூரிய ஒளி பாதிப்புனால தோல் வந்து வறண்டு போகும், உலர்ந்து போகும் அப்படிங்கிறது உண்மை இல்லை. இப்போ நம்ம வந்து முதல்ல டேன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேன் ஆகிறத தடுக்கணும். இப்போ நோய் வருவதற்கு முன் அதை வந்து தவிர்ப்பது தடுப்பது ரொம்ப நல்லது. அப்படி தவிர்க்க முடியல, அந்த மாதிரி டேன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சூரிய ஒளி மட்டுமே காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. சூரிய ஒளி இல்லாமல் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம உடல் பருமன் இருக்கா? உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக டேன் ஆகலாம். அதே மாதிரி வைட்டமின் டிவிஷன், நான் சொன்னேன் இல்லையா, வைட்டமின் சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. கோடை காலங்களில் வைட்டமின் சி நிறைய எடுத்துக்காதவங்களுக்கு அதிகமாக டேன் ஆகலாம். வைட்டமின் சி இல்லாமல் மற்ற ஊட்டச்சத்து குறைவுகள், அயன் டெஃபிஷியன்சி, புரோட்டீன் டெஃபிஷியன்சி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் டேன் ஆகலாம். இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ், அந்த இயக்குநீர் சமன்பாடின்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெயினாக வந்து தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் டேன் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம டேன் ஆக, இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தினைக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல்னு, அந்த டேன் ஆகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் ஒருத்தர் எல்லாரும் வெயிலில் போகிறாங்க, சிலர் மட்டும் ஏன் அதிகமாக டேன் ஆனாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி டேன் பண்ணுறது, அந்த இந்த இந்த டி டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயமா இருக்கணும். ஏன்னா இப்போது டேனை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்டதையும் இதெல்லாம் தடவுறது வந்து நமக்கு ஒவ்வாமையை தான் அதிகப்படுத்துமே ஒழிய அது எந்த வகையிலையும் அது உபயோகமாக இருக்காது. ஏன்னா இந்த பாதிப்புகள் வந்து தோலையும் தாண்டி உள்ளே ஏற்படக்கூடியது. ஸோ அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே தான் அதுக்கு மருந்து கொடுக்கணும். ரெண்டாவது இந்த கெமிக்கல் பீலிங் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, இந்த பியூட்டி பார்லர் இந்த அழகுக்கலை இதில் வந்து ஒப்பனை பண்ணுறது, இதெல்லாமே வந்து பலவிதமான ஒவ்வாமைகள் ஏற்படுத்தும். ஏன்னா ஒருத்தர் ஈஸியாக டேன் ஆகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க தோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அவங்களுடைய தோலில் மிகை உணர்திறன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே சூரிய ஒளியினால் பாதிப்பு ஏற்படக்கூடியவங்க இந்த ஃபேஷியல் டீடேனிங் க்ரீம்ஸு பீல்ஸ் இதெல்லாம் உபயோகப்படுத்தினா இன்னும் அவங்களுடைய பாதிப்பு அதிகமாகுமே ஒழிய குறையவே குறையாது.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பாரு
1: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
2: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்த

0: செபியா.
1: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
0: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
1: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
0: ஏன்?
1: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
0: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
1: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு. இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
0: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
1: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும். அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
0: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
1: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் வெயில் காலத்தில் நமது சருமத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள என்ன செய்யலாம் என்பது பற்றிய சரும மருத்துவரின் ஆலோசனைகள் அடங்கிய தொகுப்பு. இது ஒன் இண்டியா தமிழ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஸ்கின்னுக்குன்னு டயட்னா இப்ப நம்ம உடல் நலத்தை வெளிப்படுத்துறதா தோல் நலம். இப்ப தோலுக்குன்னு தனியா ஒரு வியாதிகளோ தோலுக்குன்னு தனியா ஒரு கேரோ கிடையாது. ஏன்னா இப்போ அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு வள்ளுவர் சொல்றாரு. அவர் முகம்னு சொல்றது தோல் முடி நகம் தான். நம்ம உடல் நலம் மனநலம் ரெண்டும் சீரா இருந்துச்சுன்னா தோல் நல்லா இருக்கும், தோல் முடி நகம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ நம்ம உடல் நலத்துக்காகவும் மனநலத்துக்காகவும் நம்ம எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுடைய தோல் நலத்தை காமிக்கணும். கிரேசி மோகன் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஆரோக்கியம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா யார் யோக்கியமாக இருக்கானோ அவனுக்கு ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி ஆரோக்கியங்கிறது வந்து நம்ம மனநலம் மற்றும் உடல்நலம் சம்மந்தப்பட்டது. ஸோ மனசில் ஒழுக்கமும் நேர்மையும் நல்ல எண்ணங்களும் இருக்கணும். உடலுக்கு வந்து நம்ம உடலுக்கு நமக்கு தேவையான நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ நம்முடைய உணவு முறை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் அந்த மாவு சத்து உணவு தான் நம்ம நிறைய சாப்பிட்றோம். முக்கியமாக இந்த பரோட்டா, இந்த மைதாவில் செஞ்சது, இந்த பீட்சா, பர்கர், இந்த மாதிரி துரித உணவுகள், இதெல்லாம் குப்பை உணவுகள் அப்படிங்கிறார் வள்ளுவர். நாம் எடுத்துக்கக்கூடிய உணவுகளை மிக பெருமளவு புரோட்டீன் இருக்கணும், புரதம் இருக்கணும். ஏன்னா நம்ம உடல் உறுப்புகள், நம்ம தோல் உட்பட எல்லா உறுப்புகளுமே வந்து புரோட்டீன் புரதத்தால் தான் கட்டமைக்கப்படுது. ஸோ புரத சத்து நமக்கு முக்கியமாக தேவை. ரெண்டாவது கார்போஹைட்ரேட் ஏன் நமக்கு அவ்வளோவா தேவையில்லை அப்படின்னா நமக்கு உடல் உழைப்பு இப்போ அவ்வளோ இல்லை. நம்ம உட்காந்து பேசுகிறோம், எல்லாத்துக்குமே வண்டி வாகன வசதிகள் இருக்குது. நம்ம உடல் உழைப்பு செய்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நவீன யுகத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படாததுனால நமக்கு கார்போஹைட்ரேட்டு அதிகமாக தேவையில்லை. ஸோ கார்போஹைட்ரேட் உணவுகளை, மாவு சத்து உணவுகளை ரொம்ப குறைச்சி புரதசத்து உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு வைட்டமின் சேர்ந்த உணவுகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். இந்த ஸ்கின்னுக்கான வைட்டமின் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி மிக முக்கியமானது. ஏன்னா இந்த ஸ்கின்னை வந்து மீண்டும் புத்துயிர் பெற வைக்கிறதுக்கு வைட்டமின் சி ரொம்ப முக்கியமானது, வைட்டமின் இ ரொம்ப முக்கியமானது, வைட்டமின் ஏ ரொம்ப முக்கியமானது, வைட்டமின் B12 ரொம்ப முக்கியமானது, வைட்டமின் டி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வைட்டமின் டி வந்து தோலால் மட்டுமே உருவாக்கப்படக்கூடிய ஒரு பிரத்யேகமான விட்டமின், விட்டமின் டி தான். ஸோ இந்த மாதிரி வைட்டமின் சத்து இதெல்லாம் தேவை. ஸோ தோலுக்குன்னு ஒரு தனி டயட் ஒன்றும் கிடையாது. இந்த சாப்பிட்டா தோல் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டா இந்த உறுப்பு நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டா அந்த உறுப்பு நல்லா வளரும் அப்படி அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சு. ஸோ ஒரு உடல் நலம் சார்ந்தது தான் தோல் நலம். எல்லா உறுப்புகளும் முழு உடல் நலத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம உடல் நலத்துக்கு என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள், நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். இப்போ சோப்பில் வந்து பலவிதமான சோப்பு இருக்குது. இப்போ ஒரு சோப்பை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா சோப்பை நம்ம தோல் மேலே தான் போடுறோம். ஸோ தோலுக்கு தகுந்த உகந்த சோப்பை நம்ம எடுத்துக்கணும். தோலுடைய pHன்னு இருக்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் படிக்கும் போது pHன்னு படிச்சிருப்பீங்க. இந்த நீர், நம்ம தண்ணீரோட pH வந்து 7, அது நியூட்ரல். இந்த pH வந்து காரத்தன்மை, அதாவது இப்போ அது வந்து 7க்கு மேலே இருந்துச்சுன்னா காரத்தன்மை ஆல்கலைன் pHன்னு சொல்கிறோம், 7க்கு கீழே இருந்துச்சுன்னா அசிடிக் pHன்னு சொல்கிறோம், அமிலத்தன்மைங்கிறோம். இப்போ தோல் வந்து அமிலத்தன்மை வாய்ந்தது, தோலோட pH வந்து 5.5. ஸோ ஒரு சோப்பினுடைய pH வந்து 5.5 அல்லது 6-7க்கு உள்ளே இருந்துச்சுன்னா நல்லது. அதை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 40 பைசாவுக்கு வந்து லிட்மஸ் பேப்பர்னு கிடைக்கும் ஸ்டேஷ்னரி கடைகளில். அந்த லிட்மஸ் பேப்பரை வந்து சோப் மேலே வச்சாலே தெரிஞ்சிடும் அதனுடைய pH லெவல். ஸோ pH லெவல் 7க்கு கீழே இருக்கக்கூடிய சோப்பு வந்து தோலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ரெண்டாவது, சோப்பு கட்டியை விட இந்த லிக்விட் சோப் பெட்டர். ஏன்னா இப்போது சோப்பை வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே காரத்தன்மை, இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிள் சோப்பு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சோப்புனுடைய அந்த pH லெவலுமே வந்து 9க்கு மேலே தான் இருக்குது. காரத்தன்மை அதிகமாக உள்ள சோப்பாக இருக்கு. அது நீரோட கலக்கும் போது நீரனுடைய பிஹெச் வந்து 7. ஸோ அப்போ காரத்தன்மை இன்னும் அதிகமாகிடுது. ஸோ இப்போ லிக்விட் சோப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லிக்விட் சோப்பு வந்து ஆல்ரெடி அது லிக்விடாக இருக்கிறதுனால அது மேலே ரொம்ப நிறைய நீர் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ வந்து அதனுடைய காரத்தன்மை அதிகமாகாமல் ஓரளவுக்கு அமிலத்தன்மை 7 கீழேயே பிஹெச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தோல் ஒரு சோப்பை தேர்ந்தெடுக்கும் போது முக்கியமாக அதனுடைய பிஹெச் லெவல் 7 கீழே இருக்கா, 7 கீழே பிஹெச் லெவல் இருக்க சோப்பை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது, அதிகமான வாசனை உள்ள சோப்பு, அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்ட சோப்பு இதெல்லாம் உபயோகப்படுத்துறது நல்லதில்லை. சோ அந்த சோப்புனுடைய தன்மை வந்து மிருதுவா இருக்கணும், அதுல அதிகமான வேதிப்பொருட்கள் இல்லாம இருக்கணும். சோ இதுதான் முக்கியமான விஷயம்.
1: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தேதி மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: நம்மளால ஒரு 2 நாளைக்கு தூங்காம இருக்க முடியுமா? அப்படி தூங்கலன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா நம்ம அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கரு உருவாகிறதுல இருந்து குழந்தைக்கு 2 வயசு ஆகுற வரைக்கும் சரியா தூங்கவே மாட்டாங்க. குழந்தை அழும், பசிச்சா பால் கொடுக்கணும், முதுகு வலிக்கும், இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கிறது அப்பாக்கும் அம்மாக்கும் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா கஷ்டம் என்னவோ அம்மாக்களுக்கு தான். இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் குழந்தையோட சிரிப்பை பார்க்கும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா ஆகிருவாங்க. நாம இந்த பூமியில வந்ததுல இருந்து குறிப்பிட்ட வயசு வளர்ற வரைக்கும் அம்மாக்கள் செஞ்ச மிக பெரிய தியாகம்னா அது அவங்களோட தூக்கம் தான். அதனால அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க, அவங்க மனச காயப்படாம நடந்துக்கோங்க.

0: May 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை FM 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 PM நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
1: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஃப்ரிட்ஜில் அதிக கூலிங் இருக்கும்போது தண்ணி ஐஸ் கட்டியாக உறைஞ்சி போயிருக்குது. ஆனால் குளிர்காலங்களில் வெளியே இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஏன் உறைஞ்சி போயிருக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாகவே திரவ பொருட்களை குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறிடுமா. உதாரணமாக இப்போ எப்படி நெய் காய்ச்சும் போது திரவமாக இருக்கு, அப்புறம் குளிர்ச்சி அடைஞ்சோன்னா உடனே மறுபடியும் உறைஞ்சி போயிருதுல, அது மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா 24°C 25°C வரைதான் அதோட உருகு நிலையாக இருக்கும். அதுக்கு கீழே, அதாவது ஒரு 16°C வெப்பநிலைக்கு போகும்போது தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருது. குளிர்காலங்கள்ல மேக்சிமம் இந்த ஒரு வெப்பநிலை இருக்கும் போதுதான் தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருதான். இத நிறைய பேரும் கெட்டு போயிருச்சுன்னு நினைப்போம், ஆனா அதை மறுபடியும் வெப்பமான இடத்துல வைக்கும் போது திரவமா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வியர்குரு இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. காரணம், வந்துச்சுன்னா தடுப்பு தடுப்பா இருக்கும், அரிக்கும், சொரிஞ்சா செவந்து போயிரும். அப்படிப்பட்ட வியர்குரு வியர்வை உடம்புல தங்குறனாலதான் ஏற்படுது. சோ வியர்வைய உடம்புல தங்க விடாதபடி முகத்தை வெறும் தண்ணியினால கழுவுறது, உடம்ப ஈரமான துணியால தொடைக்கிறது, தினமும் 2 தடவை குளிக்கிறது, வெயில போகும்போது வியர்குரு பவுடரை யூஸ் பண்றது மூலமா பராமரிக்கலாம். அப்போ வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையால தொட்டு சொரிய கூடாது, 2 வேளை தவறாம குளிக்கணும், குளிர்ச்சியான உணவுகளை அப்பப்போ உணவுல எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அரிக்கிற இடங்கள்ல பவுடர் போடுறதை தாண்டி கை வைத்தியமான மிக சிறந்த நிவாரணினா அது சந்தனம் தாங்க. மஞ்சள், சந்தனம், வேப்பில மூணையும் சம அளவுல எடுத்து மை போல அரைச்சு வியர்குரு உள்ள இடத்துல தடவி 1 மணி நேரத்துக்கு பின்னாடி குளிக்கலாம். இல்ல அப்படின்னா பாசிப்பயிறு, கடலை பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் கலந்த பொடிய குளிச்சு தேய்க்கலாம். இதை தவிர குப்பை மேனி கீரைய பருப்புல சேர்த்து கடைஞ்சு சாப்பிட்டு வந்தாலும் உடம்பு சூடு குறையும், வியர்குரு நெருங்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே 1 நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தாத்தா வந்துருச்சு.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
2: வாங்க தாத்தா நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
3: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
2: தாத்தா உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
4: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: FM 90.4.

ராஜத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமையல்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7 மணிக்கு நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களே, நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கறதுனால நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே இணைஞ்சிருக்காங்க. சரி, உங்க பேர் என்ன அப்படிங்கறத சொல்லிருங்க.
1: ஆண்டனி லெவே.
0: சரி ஆண்டனி லெவே, நீங்க வந்து எந்த ஊரு, எங்க இருந்து வரீங்க?
1: பாம்பன்.
0: பாம்பன்ல இருந்து தான் வரீங்களா? சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th போறேன்.
0: 4th போறீங்க? எப்ப திரும்ப வந்து ஸ்கூல்ல இருந்து ரீஓபன் பண்றாங்க?
1: ஜூன் 1.
0: இந்த லீவ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, என்னெல்லாம் பண்ணுவீங்க இந்த லீவ்ல? விளையாடுவீங்களா இல்ல டிவி பாப்பீங்களா? என்ன என்ஜாய் பண்ணுவீங்க?
1: கிரிக்கெட் விளையாடுவேன், டிவி பாப்பேன், சைக்கிள் ஓட்டுவேன்.
0: சரி ஓகே, இதுதான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கு. கண்டிப்பா வந்து ஆண்டனி லெவே கூட அடுத்தடுத்த பகுதிகளில் பேசி தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நீங்க வந்து என்ன ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்க? எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: கதை.
0: என்ன கதை? யார பத்தின கதை அது?
1: அக்பரும் பீர்பாலும்.
0: ஓகே, அக்பரும் பீர்பாலும் இருக்கிற மாதிரியான ஒரு கதையா? கண்டிப்பா நம்ம வந்து அடுத்தடுத்த பகுதியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கேம் ஒன்று விளையாடுவோம்ல, அந்த வகையில இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து விடுகதைகள் தான் வந்து கேட்க போறோம். இன்னைக்கு வந்து வித்தியாசமான கொஞ்சம் விடுகதைகள் தான் கேட்க போறோம். அது வந்து கொஞ்சம் காமெடியாவும் இருக்கிற மாதிரி இருக்க போகுது. அந்த வகையில நேயர்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து அதை உடச்சிருவோம். உடச்ச பின்னாடி தான் அந்த பொருளோட பயன்பாடு அப்படிங்கிறதே தொடங்கும். அது முக்கியமான ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் வந்து +2 தேர்வு அப்படிங்கிறது கடந்த மாதங்களில் வந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நேற்று தான் வந்துச்சு. அதை நிறைய பேர் வந்து பார்த்து அவங்களோட ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. அவங்க வந்து அதிகமான மார்க் எடுத்ததுனால நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு சோகமும் பட்டிருப்பாங்க. ஆனா அந்த இதெல்லாம் முடிஞ்சது பிறகு இதுல வந்து ஒரு தேர்ச்சி சதவீதம் அப்படிங்கறது வெளியிடுவாங்க. அந்த வகையில +2 தேர்வுல இந்த தடவை தேர்ச்சி சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா 95.20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வழக்கம் போல் வந்து மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிக தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 97% ஆண்கள் வந்து 93% தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு சான்றிதழ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இல்லையா, அந்த மார்க் ஷீட் அப்படிங்கிறதுக்கு, அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15-16ஆம் தேதிகளில் அந்த மார்க் ஷீட்டோட ஒரு ஜெராக்ஸுமே வந்து கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர நிறைய பேர் வந்து அந்த ஒரு தேர்வுகளை எழுதாமலோ இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கான தேர்வுகளும் அடுத்தடுத்து தொடங்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் June 29 to July 7 வரை அந்த ஒரு துணை தேர்வு அப்படிங்கிறது நடக்க போகுதான். அதுல கலந்துகிட்டு அவங்களுமே வந்து அந்த ஒரு எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பள்ளி கல்வி செயலர் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதனால யாராவது வந்து எக்ஸாம் மிஸ் பண்ணியிருந்தாலோ, கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால எழுதாம விட்டுருந்தாலோ, திரும்ப எழுதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை பயன்படுத்தி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து நடந்த விளையாட்டு பத்தின ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, நீங்க வந்து கிரிக்கெட்லாம் அதிகமா பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து எந்த டீம் ரொம்ப பிடிக்கும்?
1: மும்பை இந்தியன்ஸ்.
0: ஏன் மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது?
1: அதுல பும்ரா இருக்கிறதுனால.
0: பும்ரா தான் ரொம்ப பிடிக்குமா? ஏன், பும்ரா வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி? அவங்களோட பவுலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே, அவங்களோட ஒரு முக்கியமான மேட்ச் அதுல வந்து எனக்கு பார்த்துதான் பும்ரா பிடிச்சிச்சு அப்படின்னா, யார் கூட நடந்த மேட்ச்?
1: குஜராத் டைட்டன்ஸ்.
0: ஓகே, ரீசெண்டாக வந்து குஜராத் டைட்டன்ஸோட நடந்த மேட்ச்ல வந்து பும்ரா ஒரு சூப்பரான ஒரு கேம் விளையாண்டதுனால நம்ம ஆண்டனி லெவேக்கும் அவரை வந்து பிடிச்சிருக்கு. இந்தியாவோட முக்கியமான ஃபாஸ்ட் பவுலரில் அவரும் ஒருத்தர். அந்த ஒரு தகவல் மாதிரி இல்லாமல் நேற்று நடந்த ஒரு போட்டியை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து ஒரு சுவாரஸ்யமான போட்டி அப்படின்னே சொல்லலாம். டெல்லிக்கும் KKR அணிக்கும் இடையில தான் வந்து நடந்துச்சு. டெல்லி டீம் வந்து 142 ரன்கள் வந்து எடுத்து 8 விக்கெட்டுகளை வந்து இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட KKR அணியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஞ்சுரி அடி கூடிய அளவுக்கு விளையாண்டது ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேயர் தான். கிட்டத்தட்ட 148 ரன்களில் 100 ரன்களை அவரே வந்து கடந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கடைசி பால்ல 94 ரன்கள் இருக்கும் பொழுது, வின்னிங் ரன்ஸும் தேவை நம்மளோட செஞ்சுரியும் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது 100 ரன்களை அந்த ஒரு பால்லே வந்து கடந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அவரோட டேயா வந்து நேற்று இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 விக்கெட்டுகள் தான் இழந்தாங்க. அடுத்தடுத்து இது மாதிரியான போட்டிகளும் கண்டிப்பா தொடர்ந்து நடக்க தான் போகுது. அதனால பாயிண்ட் டேபிள்லையும் மாற்றங்கள் மாற்றங்கள் வரதான் போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நம்ம உடச்சுதான் பயன்படுத்துவோம். அது என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததா தலைவா படத்துல இருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டிராவலப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களுக்குள்ள அமைச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. அப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக
1: ஆண்டனி லெவேவும்
0: இருக்காங்க. சரி, இன்னைக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்ல போறதா சொன்னீங்கல்ல, அந்த கதையை வந்து சொல்லிடுறீங்களா?
1: சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க.
1: அக்பரும் பீர்பாலும் அரசனையில் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு செல்வந்தர் வந்து 7 விவசாயி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களாம். அந்த ஒரு விவசாயி அவங்க குதிரையை கொண்டாகலாம்.
0: எந்த விவசாயி?
1: அங்கே ஒரு விவசாயி இருந்தாங்களாம். அந்த குதிரையை கொண்டாகன்னு அந்த செல்வந்தர் சொல்லியிருக்காங்க.
0: சரி,
1: அந்த விவசாயி சொன்னாங்க, அந்த விவசாயி சொன்னாங்க, நான் கொல்லலை, நான் சவாரி போயிட்டு இருக்கும்போது அதுவே இறந்துருச்சுன்னு சொன்னாங்க.
0: சரி, ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதானா? சரி, ஓகே. அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா?
1: அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கதையில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசவையில் ஒரு மீட்டிங்லாம் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு ஏழை விவசாயி வந்து செல்வந்தரோட ஒரு குதிரையை வந்து கொண்டுட்டதாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து எப்படி எப்படி திரும்புது, எப்படி எப்படி ட்விஸ்ட்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம வந்து விடுகதைகள் விளையாட்டு தான் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு கேள்வியுமே ஒன்று கேட்டாச்சு. ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை உடைப்போம், அது என்ன பொருள், அது என்ன உணவுப் பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். ஆனால் நேயர்கள் வந்து கண்ணாடி அப்படின்னு தவறான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுதான் கிடையாது, ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் க்ளூவுமே வந்து சொல்லியாச்சு. அது என்ன உணவுப் பொருள்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பி கூட உங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கிறத கேட்கலாம். அடுத்ததான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் பிலிப்பைன்ஸ் நாட்டை பூர்வீகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனாலேயே இதோட பேர் பிலி நட்ஸ் அப்படின்னே இருக்குது. பார்க்கறதுக்கு பாதாமோட தோல் உரிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குமா. கண்டிப்பாக நட்ஸுனால் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு பயம் இருக்கலாம். ஆனால் இந்த பிலி நட்ஸ் அப்படிங்கிறது ஆரோக்கியமான கொழுப்புகள் தான் வந்து அதிகமாக வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் சரியாக பராமரிக்கப்படுது. நட்ஸ்கள்லையே அதிக புரதம், தாதுக்கள் நிறைஞ்ச நட்ஸ் வகை அப்படின்னா அதில் இந்த ஒரு பேருமே கண்டிப்பாக இருக்குமா. இதே கிட்டத்தட்ட அவகேடோ பழத்துக்கும் நிகராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட தோற்றம் மட்டும் இல்லாமல் சுவையுமே வெண்ணெய் மாதிரி தான் இருக்குமா. இதுலேயுமே சதைப்பகுதி, ஓடுகள் இதெல்லாம் உரித்து உண்ணக்கூடிய ஒரு பழமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என் பேர் பேசுகிறேன்.
0: ஓகே, சொல்லுங்க. நான் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம்.
0: ஓகே, சூப்பரா இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன். போய் வந்து பாத்து போய் இப்போ வந்து கேள்வி கேட்டேன்.
0: ஓகே, நான் என்ன கேள்வி ஒன்னு கேட்றனும்?
2: உடைச்சு சாப்பிற பொருள்.
0: என்ன பொருள்? உடைச்சு சாப்பிறது இல்லனா உடைச்சு சாப்பிற பொருள்.
2: அத உடைச்சு சாப்பிற பொருள். அப்பளம். அப்பளம்.
0: ஓகே, அப்பளம் உடைச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம் அப்படினு சொன்னனே. ஓகே, அப்பளமும் உடைச்சு தான் சாப்பிடுவோம். ஆனா இன்னும் ஒரு சில பதில்கள் இருக்கு. நிலக்கடலை, அப்புறம் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு, முட்டை, அப்புறம் தேங்காய், இது எல்லாமே கூட உடைச்சுதான் வந்து பயன்படுத்துவோம். ஓகேண்ணா, நீங்க வந்து சரியான பதில் கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து நான் வேணும்? ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நம்ம மீரான் யூசுப் அண்ணா வந்து கரெக்டான பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க கேட்ட பாடலும் அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து அவகேடோ பழத்துக்கு நிகராகவும் பார்க்கப்படுது. அதில் குறிப்பாக வைட்டமின் B6, பாந்தோசெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட்லாம் கூட தேவையான அளவில் இருக்கும். உடம்புக்கு தேவையான எனர்ஜியுமே அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணெய் சுவையை தாண்டி இனிப்பு சுவை பெரும்பாலான அளவு இல்லாததுனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் பயன்படுது. செரிமானத்துக்கு தேவையான நார்ச்சத்து இருக்கிறதுனால பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் ஆரோக்கியமான கொழுப்பு இருந்தாலுமே கலோரிகள் அளவும் அதிகமாக தான் இருக்குது. அதனாலேயே வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மருத்துவர்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு தேவையான நேரங்களில் மட்டும் இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஆங்கில எழுத்தில் அதிகம் அளவு தண்ணீரை வந்து சேகரித்து வச்சிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. எந்த ஒரு ஆங்கில எழுத்து, அதாவது ஆல்பபெட்டில் எந்த ஒரு எழுத்து வந்து அதிக தண்ணீரை சேர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா 709-4-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி பதில் சொல்லலாம். அடுத்தடுத்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: Papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus papus pap

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வர தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதான். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:35 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ, அப்புறம் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்
1: ஆண்டனி லெவேவும்
0: நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு கதை, ஒன்று சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த செல்வந்தர் விவசாயி ரெண்டு பேருக்கும் இடையில வந்து தொடர்ந்து சண்டை நடந்துட்டே இருந்துச்சுல, அந்த அரசர் அதாவது அக்பர் வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு?
1: நீங்களே சொல்றீங்களா இல்லைன்னா உங்க ரெண்டு பேரும் தண்டிக்கவான்னு சொன்னாங்க. அப்ப பீர்பால் வந்து, அரசே நீங்க எதுக்கு தண்டிக்கிறீங்கன்னா யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு
0: சொன்னாங்களாம்.
1: அப்ப செல்வந்தரோட குதிரையெல்லாம் அந்த பீர்பால் பார்க்கணுமா, அந்த பீர்பால் பார்த்ததுக்கப்புறம் எல்லா குதிரையும் நல்லா தான் இருந்துச்சான். அப்போ பீர்பாலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். இந்த கதையை நாம் அடுத்தடுத்து தொடர்ந்துக்கலாம்.
0: சரி ஓகே, அடுத்தடுத்து அது என்ன ஐடியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கதையிலையுமே வந்து ஒரு திருப்பம் முனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பீர்பால் வந்து சொல்லியிருக்காங்க, நானே குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கூட பேசுறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு?
0: இன்னைக்கு ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்குண்ணா.
2: எனக்கும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க மழையெல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. வேலூர்ல கூலான ஒரு கிளைமேட்டா இருக்கு. நினைச்சே பாக்கல இவ்வளவு நல்லா இருக்கும் இன்னைக்கு அப்படின்ட்டு. அங்க மழை பெய்யுதா, எப்படி இருக்கு கிளைமேட்?
0: கண்டிப்பா நான் இன்னைக்கு கொஞ்சம் மழைதான் வந்து எல்லா ஊர்களையுமே பெஞ்சிட்டு இருக்கு. பாமன்ல அந்த அளவுக்கு பெருசா பெய்யலனா கூட வேதாலை அப்புறம் வந்து முத்துப்பேட்டை அந்த பக்கம் வந்து சரியான மழையா இருக்கிறதா கேள்விப்பட்டோம்.
2: நல்லது நல்லது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு என்ன

0: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: எனக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல இருந்து ஊதா கலர் ரிப்பன் அந்த பாட்டு.
0: ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூ சோ மச் பாண்டவி, சூப்பரா மீட்டம். பை பை.
0: நன்றிண்ணா, நன்றி. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சூப்பராக நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்களை வந்து சொல்லிட்டாங்க. என்ன கேள்வி, இன்னொரு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கேள்வி கேட்டோமே அதுக்கான பதில் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி, அதாவது சி அப்படில அந்த ஒரு இடத்துல வந்து எப்படி தண்ணீரை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சி அப்படின்னா அதை வந்து தமிழில் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடலில் வந்து நிறையா தண்ணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்காக நம்ம வந்து அந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில்களையும் ரெண்டு நேயர்கள் வந்து சரியாக சொல்லியிருக்காங்க. பாமன்ல பிரசி அப்படிங்கிற ஒரு நேயரும், அரூர்ல இருந்து நம்ம வசந்தி அக்கா வந்து மெசேஜ் மூலமா பதில் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்ததா இப்ப வந்து மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம் அப்படின்னு எந்த காலமா இருந்தாலும் நம்ம ஊர்களில் வந்து விபத்துக்கள் அப்படிங்கிறது குறைவு இல்லாம அதிகமா நடக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா வந்து சாலை விபத்துக்கள், இதுல வந்து சின்ன பசங்க இளைஞர்கள் அப்படின்னு பல பேர் விபத்துகள்ல சிக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமா வளர்ந்து வரக்கூடிய மொபைல் டெக்னாலஜியும் முக்கியமான பங்கை செலுத்துது. அதாவது போன் பேசிட்டே வாகனம் ஓட்டுறது மட்டும் கிடையாது, சிலர் சாலைகளை கடக்கும்போது சாலை ஓரங்களில் நடக்கும்போது அதிகமாக வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் தூரமாகவே வந்து இருந்தாலும் அதையும் ஒரு பொழுதுபோக்காக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர வாகனம் ஓட்டுறவங்களே ஏர்ஃபோன் போட்டுட்டு போடுறதுனால பின்னாடி வரக்கூடிய வாகனங்களோட ஹாரன் சத்தத்தில் தொடங்கி எதிரில் வரக்கூடிய வாகனங்களில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளுமே இருக்குது. அது பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும். அதனால் கண்டிப்பாக வாகனங்கள் ஓட்டுறவங்களும் சரி, பின்னாடி உட்கார்ந்துட்டு வரவங்களும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தா இன்னுமே நல்லது. ஏன் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க வந்து பயன்படுத்தினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா அவங்கள வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொல்லைகள் வந்து முன்னாடி ஓட்டுறவங்களுக்கு வந்து கவனச்சிதறலை ஏற்படுத்தலாம். அதனால அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாலே போதுமானது. இது தவிர இரவு நேர பயணங்களை கண்டிப்பா குறைச்சாகணும். ரோட் கிராஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா அது பல பேருக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா வந்து இருட்டு நேரங்கள்ல வந்து லைட் வந்து எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படிங்கறதும் தெரியாது. எங்கிட்ட இருந்து வாகனங்கள் வருது அப்படிங்கிற ஒரு கவனமும் இல்லாம இருட்டுல போறதுனால அதுவுமே வந்து ஒரு சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அந்த லைட் கூட இல்லாம பயணம் செய்யறதே வந்து பார்க்க முடியுது. அதனால கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்களோட சாலை விதிகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து சரியா பின்பற்றிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு, இன்னைக்கான விடுகதை விளையாட்டுல நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் கலந்துக்கலாம். நீங்களும் எங்ககிட்ட கேள்விகளும் கேட்கலாம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோட விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இப்போ நேரம் சரியாக 5:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
2: ஆயுதம் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போனாங்களாம்.
1: சரி,
2: அப்ப அவங்க முன்னாடி ஒரு ஆயுதத்துக்கு அமைச்சாங்க. அப்ப நானே கண்டுபிடிக்கவா நீங்களே சொல்றீங்களான்னு கேட்டாங்களாம். அப்ப செல்வந்தரே சொல்லிட்டாங்களாம், நான் தான் போய் சொன்னேன், என் மன்னிச்சுக்கிருங்க, அந்த ஒரு குதிரை மட்டும்தான் உடனே நல்லா இல்லாமல் சாக போகுதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த விவசாயிகிட்ட கொடுத்து அதை லாபமாக்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? நம்ம நேர்மையாக இருக்கணும்.
1: ஓகே, நேர்மையாக இருக்கணும், எப்பவுமே வந்து பொய் சொல்லக்கூடாது, சரிங்களா? அதுதான் வந்து இந்த கதை மூலமாக நமக்கு தெரிகிற கருத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆண்டனி லெவேவும் அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம கூட பேச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில் ஒரு சின்ன சின்ன விடுகதை கேள்விகள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த கேள்விகளில் வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும் அந்த ஒரு பொருள், ஆனால் வந்து எப்பவுமே சூடாவே ஆகாது, அது என்ன பொருள்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்னு கண்டுபிடிச்சிங்கன்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா தமிழ்நாட்டில் மீன் அப்புறம் மீன் வளர்ப்பு பற்றி படிக்கிறதுக்குன்னே தனித்தனி படிப்புகள் இருக்கு. அதில் ஒரு படிப்பு தான் வந்து அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ். இது பெரும்பாலும் கடல் பகுதிகளில் மீன் வளர்ப்பை அதிகப்படுத்த தான் படிக்கிறதா நினைப்போம். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு நீர்வாழ் உயிரினமாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு வளர்க்க ஆசைப்படுறவங்க இந்த ஒரு கோர்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்களாம். இது வந்து ஏரி, குளம், பண்ணை அப்படின்னு எந்த நீர்நிலைகளாக இருந்தாலும் மீன் மட்டும் இல்லாமல் நண்டு, இறால், நத்தைகள் அப்படின்னு நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் பொருந்துமா. மீன் வளர்ப்பு பற்றினா அடிப்படை அறிவு இருந்தால் இன்னுமே நல்லது. அதாவது மீன்களோட வகைகள் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறது, அதற்கான வளர்ப்பு சூழலை வந்து உருவாக்குறது, வளர்ப்பு முறைகள், இதெல்லாம் வந்து அடிப்படை பாடங்களாகவே இருக்கும். இதை தவிர குளம் அமைக்கக்கூடிய முறை, பராமரிப்பு, நல்ல தரமான மீன்களை தேர்வு செய்கிறது, குறிப்பாக வந்து வளர்ச்சி வேகமுள்ள அதிகமான இனங்களை வந்து தேர்வு செய்கிறது அப்படின்னு நிறைய பாடங்கள் அப்படிங்கிறது இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது. டிப்ளமோலையும் சரி, யூஜி பிஜிலையும் சரி, இந்த ஒரு கோர்ஸை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மீன் வளர்ப்பு கோர்ஸை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அதில் முக்கியமான வேலை வாய்ப்புகள் ஃபிஷரிஸ் ஆஃபீஸர், அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபார்ம் மேனேஜர், பண்ணை மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அரசு துறை சார்பாகவே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம நேயர் கேட்ட பாடல் கொஞ்சம் டிலேவாக வருது. பிரஸ்ஸி அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து மெசேஜ் மூலமாக பதில் சொன்னாங்க இல்லையா, அவங்க கேட்ட பாடல் நந்தா படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: நம்ம வெளியே விளையாட போறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு போறதுக்கு ஒருவேளை லேட் ஆயிருச்சுன்னா அம்மா கிட்ட இருந்து போன் வரும், என்ன சாப்பிட வரலையா அப்படின்னு. வீட்டுல சண்டை வந்தாலும் சரி, அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சரி, நமக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கும். வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தாலும் கடைசியா சாப்பிடுறது அம்மா தான். அதுலயும் சில நாள் அளவுக்கு ஏத்த சாப்பாடும் அம்மாக்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனா நம்மள எத்தனை பேர் அம்மாவை சாப்பிட்டீங்களான்னு கேக்குறோம். சாப்பிடும் போது அம்மா கூட சேர்ந்து சாப்பிடுறோம். இவ்வளவு நாளா பண்ணலன்னா இனிமே பண்ணுவோம். சாப்பிடும் போது அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு

0: May 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை FM 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானம் தாண்டி வலசை போகும் பறவைகளின் வாழ்க்கையை அறிவோமா? இன்று உலக வலசை பறவைகள் தினத்தை முன்னிட்டு பறவைகள் ஆர்வலர் திரு பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு நேர்காணல் 7:00 நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 12 வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும் ஆண்டனி லெவேவும் நம்ம கூட கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட பேச இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஓகே சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? என்ன பாடல் வேணும் சொல்லுங்க? புஷ்பால இருந்து போன பகுதியில தானே குடுத்தோம் கா. ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா
1: நன்றிக்கா,
0: நன்றி. ஓகே, நம்ம தமிழரசி அக்கா வந்து பிஸியாக இருக்கிறது நம்மளுக்கே வந்து தெரியுது. ஆனால் இருந்தாலும் நம்மளோட நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசுனதுனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நேயர்கள் யாராவது இந்த கேமில் கலந்துக்க ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா சரி சொல்லுங்க ஆண்டனி லெவே, நீங்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
2: கிரிக்கெட்.
0: அதை தவிர வேற என்ன விளையாடுவீங்க?
2: கண்ணாமூச்சி.
0: கண்ணாமூச்சி அப்புறம் சரி ஓகே, அந்த ஹைட் அண்ட் சீக்லாம் விளையாடுவீங்க இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், ஆல்காட்டிலிருந்து என் சேஷாதலம் பேசுகிறேன்.
0: ஓகே,
3: நான் நலமாக இருக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்களா?
0: ரொம்பவே சூப்பரா இருக்கோம்னா கேள்வி ஒரு உணவு பொருள்ல வந்து நம்ம தோலை வந்து நீக்கணும் அப்படின்னா அது வந்து அழாது, ஆனா நம்ம உரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மள அள வைக்கும், அது என்ன பொருள்?
3: வெங்காயம்.
0: ஓகேண்ணா, ஓகே, இந்த ஈஸியான கேள்வி தான் நான் உங்களுக்காக கேட்டாச்சு. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
3: விடுதலை படத்துல பாடலை கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஓகேண்ணா, ஓகே கண்டிப்பா வந்து விடுதலை படத்துல இருந்து கண்டிப்பா கொடுத்துடுறோம். ரொம்ப நன்றிண்ணா.
3: நன்றி மேடம்.
0: ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணா வந்து சூப்பராகவே வந்து பேசினாங்க. அவங்களுக்கு வந்து பர்த்டேனால ஒரு வாழ்த்துக்களும் நம்ம சார்பாக வந்து கொடுத்தாச்சு. நேயர்கள் யாராவது இந்த விளையாட்டில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாலியாக நம்ம கேம் விளையாடிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல் அப்படிங்கிறதும் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் இன்டோரில் மட்டுமே விளையாடப்படக்கூடிய ஒரு விளையாட்டு பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து ராக்கெட்டு பாலு இதெல்லாம் வச்சு விளையாட வந்து ரொம்பவே சின்ன அளவில் தான் இருக்கும். மற்ற கிரவுண்டை கம்பேர் பண்ணுறப்போ சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 40 அடி நீளம் இருக்கிற ரூமில் தரைப்பகுதியோடு சேர்த்து மொத்தம் வந்து 5 சுவர்கள் வந்து இருக்குமா. இதை தவிர கூரை பகுதிகளும் தனியாக பயன்படுத்தப்படுது. சிங்கிள்ஸு டபுள்ஸ் போட்டிகள்லாம் கூட இருக்கா. மற்ற ராக்கெட்டை விட இதில் வந்து கைப்பிடிகள் சின்னதாகவும் பந்து அதிகமாக துள்ளக்கூடியதாகவும் இருக்குமா. முக்கியமான விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பந்தை சுவரில் அடிக்கிறதுக்கு முன்னாடி தரையில் ஒரு தடவை தான் படணும் அப்படிங்கிற ஒரு ரூல்மே இருக்குது. அப்படி தரையில் படுறதுக்கு முன்னாடி சுவரில் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுவுமே வந்து அடிக்கலாமா, ஆனால் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட கேட்குறதுக்கு ஸ்குவாஷ் விளையாட்டு மாதிரி தெரிஞ்சாலும், இந்த விளையாட்டுக்கான பந்து பெருசாகும், அதாவது பவுன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா துள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாகவும் இருக்குமா. முக்கியமாக வந்து சர்வ் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான போட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா 15 புள்ளிகளை டார்கெட்டாக வச்சு தான் விளையாடப்படுது. பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய 2 செட் போட்டிகளை வச்சு தான் வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்களாம். வேகமான போட்டினால் கண்டிப்பாக வந்து கண்களுக்கான ஒரு பாதுகாப்புமே வந்து இந்த ஒரு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுது. ஏன்னா வந்து சீக்கிரமே வந்து அடிச்சு அடிச்சு ரெஃப்ளக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், எதிர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பயிற்சியை அதிகரிக்கிறதுனால கண்ணுக்கு தேவையான பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் இன்னைக்கு விடுகதைகள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த கேமில் கலந்துக்க நேயர்கள் யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கழுத்து இருக்கும் ஆனால் தலை இருக்காது, அது என்ன பொருள் அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்கள். அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களை குளாமிச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதிரி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
2: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
1: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:22 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
6: ஆண்டனி
5: லெவேவும் நம்ம கூட இருக்காங்க. அடுத்த 1 மணி நேரமும் அவங்க தான் பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா? கழுத்து இருக்கும் ஆனா வந்து தலை இருக்காது அப்படின்னு சொல்லிருந்தோம். அதுக்கு சட்டை அப்படிங்கறதும் சரியான பதில் தானா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
7: எனக்கு வந்து இந்த தனம் ஒரு படத்துல அம்மா அம்மான்னு ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு.
5: ஓகேனா,
7: அது கொடுத்துடலாமா?
5: ஓகேனா, கொடுத்துடலாம். நன்றி.
7: அண்ணையர்கள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்.
5: ஓகேனா, ஓகே. அட்வான்ஸாவே வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்களா?
7: நாளைக்கு தான் நம்ம ஸ்டேஷன்ல ப்ரோக்ராம் இருக்காதுல?
5: ஆமாண்ணா, ஆமா. ஓகேண்ணா, ஓகே, சூப்பர்ண்ணா. நன்றி. நம்ம கென்னடி அண்ணா வந்து சூப்பராக வந்து அவங்களுக்கான தினம், அதாவது அன்னையர் தினம் வாழ்த்துக்கள் வந்து சொன்னாங்க. அதை தவிர கேள்விக்கான பதிலும் வந்து சரியாக சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அடுத்ததான் நம்ம ஆண்டனி லெவே வந்து இன்னொரு கதை ஒன்று சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, சொல்லுங்கள் ஆண்டனி லெவே, அடுத்து என்ன கதை சொல்ல போகிறீங்க?
6: ஒரு அடர்ந்த காடு, அதில் ஒரு பெரிய குளம் இருக்கும். அதில் யார் உழந்தாலும் வர முடியாது.
5: அதாவது வெளியே வர முடியாதா? ஆ, சரி,
6: வெளியே வர முடியாது. அப்போ அதில் நிறைய மரம்லாம் மூடி போட்டு இருந்துச்சு, அடையாளமே தெரியாமல். அப்போ ஒரு சிங்கக்குட்டி உள்ளே உளுந்துருச்சு. அப்போ அந்த சிங்கக்குட்டி நினச்சிச்சு நம்ம இங்கேயே இறந்துருவோம் அப்படின்னு நினச்சிச்சு. அப்போ ஒரு ஃபேரி,
5: ஃபேரி அப்படின்னா தேவதையா? ஆ, ஓகே.
6: அப்போ ஒரு ஃபேரி வந்து கீழே இருந்து அந்த சிங்கக்குட்டியை மேலே தூக்கி விடுச்சு. அப்போ அந்த சிங்கக்குட்டி சொல்லிச்சு, உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மரம் இதெல்லாம் எடுத்து வெளியே போடு, அப்போ தான் தெரியும் யாரும் உள்ள கூட மாட்டாங்க. நம்ம இந்த கதையை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
5: சரி, ஓகே. அவங்க சிங்கக்குட்டிக்கு வந்து தேவதை ஹெல்ப் பண்ணதுனால திரும்பவும் உங்கள் நன்றி கடனாக வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மரங்களையே வந்து கிளீன் பண்ணித்தா அப்படின்னு அவங்களும் திரும்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கதையில் என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பல பேர் வந்து இது வரைக்குமே நம்மளோட வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். பிடிக்காத ஸ்கூலு, காலேஜு அப்படின்னு பல விஷயங்களை தேர்வு செஞ்சுருப்போம். அப்படி தேர்வு செய்கிறதுக்கான காரணமாக பெற்றோர்கள் கூட கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஒரு சில பெற்றோர்கள் ஸ்ட்ராங்காக ஒரு சில ஆர்டர்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கு புரிகிற வகையில் அவங்களோட முடிவுகள் பற்றின நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சு வச்சுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி கூட வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி என்ன தான் குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணாலும் ஒரு சில விஷயங்களை அவங்களும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸை மதிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க தவறுகளாக. ஆனால் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பிடிக்காத விஷயங்களாக கூட வந்து அந்த ஒரு விஷயம் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ்டாக ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அங்கே அவங்களுக்கு போக வந்து பிடிக்கல அப்படின்னா அதோட அர்த்தம் அப்படிங்கிறது நோ அப்படிங்கிறதான். ஆனால் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா குழந்தைங்க இப்போவே நம்ம சொல்கிற பேச்சை வந்து கேட்க மாட்டாங்களே, நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்களே அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து கட்டாயப்படுத்திலாம் அவங்கக்கிட்ட திணிக்கக்கூடாது. குறிப்பாக வந்து அவங்க அழுது அடம் பிடிக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சூழல்களில் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயமே வந்து நார்மல் ஆயிரும். ஏன்னா வந்து நிறைய பேர் சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே வளர வளர ஜாலியாக வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்றது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு டோட்டலா வந்து டிஃப்ரெண்டா மாறும். ஆனா அந்த ஒரு மாறக்கூடிய கட்டாயத்துல கண்டிப்பா வந்து குழந்தைகளை எந்த விதமான பிரஷரோ இல்ல வந்து கட்டாயப்படுத்தி எந்த ஒரு விஷயங்களோ செய்ய வைக்க கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம கென்னடி அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:36 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
3: ஆண்டனி லவே.
2: ஓகே, சொல்லுங்க ஆண்டனி லவே, ஒரு கதை ஒன்று சொன்னீங்க இல்லையா, அந்த கதையில வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், சிங்கம் வந்து விழுந்தது, அதுக்கப்புறம் வந்து தேவதை வந்து காப்பாத்தினாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நன்றி கடனா அந்த மரங்கள் எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த கதையில என்னாச்சு?
3: அப்போ ஒரு மானும் அதோட அம்மாவும் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மான் குட்டிட்டு இருந்துச்சு, இந்த தண்ணி ஆழமே இல்லை அப்படின்னு. அப்போ தண்ணி குடிக்க போய் உளுந்துருச்சு.
2: சரி,
3: அப்போ அதே தேவதை வந்து அந்த மானை காப்பாற்றி விட்டுருச்சு. அந்த தேவடை அந்த தேவதைக்கு மறுபடியும் என்னமாச்சு பண்ணணும்னு அந்த மான் நினச்சிச்சு. என்ன பண்ணணும்னு கேட்டுச்சு.
2: சரி,
3: அந்த அந்த அந்த
2: அந்த எந்த அதுக்கப்புறம் என்னாச்சு?
3: அந்த குளத்தில் தண்ணி குடிக்க போனேன், அதான் விழுந்துட்டேன்னு சொல்லிச்சு.
2: சரி,

0: உள்ளவங்களா இருப்பாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேரம் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் நித்யஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். ஆண்டனி அழகா பேசுற, அப்படி திக்கி திணறி மலனின் மொழி மாறாம கதையெல்லாம் அழகா சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஆமாக்கா, கொஞ்சம் வந்து சின்ன பையனா இருக்கிறதுனால கதை கொஞ்சம் லேட்டா தான் வருது, ஆனாலும் அழகா வந்துட்டு இருக்குக்கா.
1: நல்லா சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கிறேன்
0: நானு. ஓகேக்கா, ஓகே ஓகேக்கா. இன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே, அது என்ன கேம் அப்படின்னு தெரியுமா?
1: இன்னைக்கு இது விடுகதையா?
0: ஆமாக்கா, உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லிடட்டுமா?
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து தரையிலேயே இருக்கும், ஆனா வந்து அழுக்காகாது, குறிப்பா வந்து வெயில் நேரங்கள்ல மட்டும்தான் தரையில இருக்கும், அது என்னது?
1: தரையில இருக்கும், அழுக்காகாதா?
0: அழுக்கே ஆகாது, ஆனா வெயில் நேரங்கள்ல மட்டும்தான் இருக்கும்.
1: பொருளா
0: கிடையாது, நம்ம போனோம், நம்ம வெயில்ல போனோம் அப்படின்னா நம்ம கூடயே தொடர்ந்துட்டு வரும்.
1: என்ன
0: பாடல் வேணும் சொல்லுங்க? கண்டிப்பா, இப்ப மேக்சிமம் நிறைய ஊர்கள்ல சில்லுன்னு ஒரு கிளைமேட் தாங்க போயிட்டு இருக்கு. எங்க ஊர்லயுமே வந்து மழை ஓரளவுக்கு பெஞ்சிச்சு, பக்கத்து ஊர்கள் எல்லாம் வந்து அதிக அளவு பெஞ்சதா சொன்னாங்கக்கா. கோடை மழை வந்து எல்லா இடங்கள்லயும் இப்ப வந்து பரவாயில்லை. நம்ம வசந்தி அக்காவும் வந்து நம்ம கொடுத்த க்ளூவை வச்சு சுலபமா வந்து பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நேயர்கள் யாராவது இந்த விளையாட்டுல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் வந்து அதிக அளவு பேசக்கூடிய குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் வந்து டாக்கட்டிவ், அப்புறம் வந்து அதிகமாக பேசுறவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நினச்ச விஷயங்களை அப்படியே எந்தவித தயக்கமும் இல்லாமல் பேசிடுவாங்க. அது ரொம்பவே நல்ல குணம் தான். ஆனால் அதுவே இடம், பொருள், ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியாம பேசுறதான் தவறுன்னு சொல்றாங்க. ஒரு சில நேரங்கள்ல வந்து கலகலப்பாவும் சிரிப்பாவும் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும், யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து அது மன உளைச்சலை ஏற்படுத்துமா? ஏன்னா வந்து பலர் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம கேலி செய்யறதா இருக்கலாம், அவங்களோட கெப்பாசிட்டி திறமைகள் இதெல்லாம் வந்து குறைச்சு மதிப்பிட்டு பேசுறதா இருக்கலாம். இந்த மாதிரியான செயல்களையுமே வந்து நிறைய பேர் வந்து பண்றத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான செயல்கள் வந்து வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து கத்துக் கொடுக்கணும். எந்த இடங்கள்ல வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கத்துக் கொடுக்கணும். கண்டிப்பா வந்து சின்ன வயசுலயே அது வந்து எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கோ இல்ல வந்து விழாக்களுக்கோ போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர்ட்ட அதிக அளவு பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுவே வந்து தவறான இதெல்லாம் பேசும்போது அவங்களோட ஆப்போசிட்டில் கேட்டுட்டு இருக்கிறவங்களோட மனநிலை அப்படிங்கிறதும் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாருமே வந்து எல்லா டைம்லையும் சிரிச்சுட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத சண்டைகளை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களை பெரியவங்களை குறிப்பாக வந்து மரியாதையாக மதித்து பேசணும் அப்படிங்கிறத எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக டிராகன் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு, அந்த பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்ன வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:51 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஆண்டனி லெவே.
1: ஓகே, சொல்லுங்க ஆண்டனி லெவே, அதுக்கப்புறம் அந்த கதையில வந்து என்னாச்சு? மான்குட்டிலாம் வந்து விழுந்து அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த கதையில?
2: மான்குட்டியும் சிங்கக்குட்டியும் சொல்லி ஊருக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு குழந்தை நினச்சிச்சு, அந்த குளத்துக்குள்ளே தங்கம் இருக்குது, இந்த மானும் சிங்கமும் என்னத்தையும் மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போச்சு குளத்துக்கிட்ட.
1: ஓகே,
2: அப்படி ஏறி டைவ் அடிச்சு உள்ளக்க பார்த்துச்சு, தங்கம்லாம் இல்லை, ஆழமாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த மானும் அந்த சிங்கமும் கூட்டிகிட்டு ஒரு யானையை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போ அந்த தும்பிக்கையை பிடிச்சி ஏறுன்னு சொல்லிச்சு.
1: ஓகே, அதுக்கப்புறம்
2: தும்பிக்கையை பிடிச்சி ஏறிச்சு. ஏறல்
1: ஏறிச்சா ஏறலையா?
2: ஏறலை. ஒரு இன்ச்சு தூரமாக இருந்துச்சு.
1: சரி,
2: அப்போ அந்த ஃபேரி கெட்டுச்சு. அதான்
1: என்ன கேட்டாங்க அந்த தேவதை? சொல்லுங்க, அந்த தேவதை வந்து அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க? அதுக்கு வந்து எட்டலை, தும்பிக்கை வந்து எட்டலை. அதுக்கப்புறம் தேவதை வந்து என்ன கேட்டாங்க?
2: எல்லாரும் சொல் அந்த மானும் சிங்கக்குட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்டியா? இல்லை இல்லை, இந்த கதையிலிருந்து என்ன தெரியுது?
1: என்ன தெரியுது?
2: மற்றவங்க சொல் பேச்சா கேட்கணும்.
1: கண்டிப்பாக வந்து மற்றவங்க அறிவுரைகள் எதா இருந்தாலும் அதை வந்து நம்ம ஒரு பக்கம் கேட்டுட்டு தான் வந்து முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கதை மூலமாக நம்ம தம்பி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வேகம் 6 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு அப்புறம் வடக்கு திசையிலேருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புமே இருக்குது, அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறது நான் தியஸ்ரீ, அப்புறம் ஆண்டனி லேவே. நீங்களும் வீட்டுக்கு கிளம்புறீங்கல்ல, டாடா பை பை சொல்லிருங்க.
2: டாடா பை பை, குட் பை.
1: ஓகே, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி லேவே அவங்களும் கிளம்பியாச்சு. அடுத்ததா பவளவளின் பாடலும் வந்தாச்சு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்றது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்மளுக்கு மனிதர்களுக்கு பொதுவாக அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் அமையறது கிடையாது. ஆனா பறவைகளுக்கு பாத்தீங்கன்னா அது வாழ்நாளில் ஒரு பகுதி. நிறைய பறவைகள் தங்களோட வாழ்நாளில் உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும், அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனா வந்து அது வாழ்க்கையில அது வாழணும் அப்படின்றதுனாலே அது வந்து வலசை போய் ஆகணும். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக உலக வலசை பறவைகள் தினம் அப்படின்ற ஒரு தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தினத்துல நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருளகம் இயற்கை பாதுகாப்பு அமைப்போட நிறுவனர் திரு பாரதி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சார் வந்து அந்த நிறுவனத்தை நிறுவி பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து பறவை ஆர்வலர்னு சொல்லலாம். ஸோ இந்த தினத்தில் நம்மளுக்கு பறவைகள் பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. ஐயாட்ட பேசலாம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சி. கடலோசை எஃப்எம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்கு.
2: இயற்கை மேலே எல்லாருக்குமே ஒரு காதல் வரும். அதுவும் குறிப்பாக இயற்கைன்னு எடுத்துக்கிட்டா வந்து பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கு. குறிப்பாக பறவைகள் மேலே உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கான காரணம் எப்படி வந்துச்சு சார்?
3: உண்மையில எனக்கு பறவை மேலே ஆர்வம் வந்ததுக்கு நான் எனக்கு பயிற்றுவித்த வாத்தியார் தான் காரணம்னு சொல்லுவேன். அவர் வந்து மலைகளுக்கு எங்களை வந்து அழைச்சிட்டு போனார். அவர் பேர் டாக்டர் டேவிட் ரவீந்திரன். காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நான் படிச்சுட்டு இருந்தப்ப அவர் தான் முத முத அந்த பறவை பற்றியும் பைனாக்குலர் காலின்ஸ் கைடுன்ற பறவை நூலெல்லாம் காமிக்கிறப்ப தான் எனக்கு முத முத பறவைகள் மேலே ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வருது. முத வந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா ஒரு கேலியும் கிண்டலுமாக தான் அந்த ஆர்வம் எனக்கு தொடங்குச்சு. பிறரை கேலி பண்ணுறதுக்காக தான் தொடங்கின ஒரு ஆர்வம். அப்புறம் எனக்குள்ளே தொற்றிக்கிட்டு அதை சார்ந்து நான் நிறைய பயணப்பட ஆரம்பித்தேன். அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை தர்ற ஒரு அனுபவமாக மாறுச்சுன்றது தான் இப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக பறவை சார்ந்து பறவைகள் பாதுகாப்பு சார்ந்து ஈடுபடுறதுக்கு அதுதான் முக்கிய புள்ளியாக இருந்தது.
2: கண்டிப்பாக சார், எல்லாருக்குமே நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னா அதுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க இருப்பாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ பறவைகளுக்குள்ள வருவோம் சார். பொதுவாக பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதாவது அந்த வலசை போகிறதுக்கான காரணம் என்ன சார்? அப்புறம் அதுக்கு முன்னாடி முதல் கேள்வி என்னன்னா, வலசைனா என்னன்றதை சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சார்.
3: இந்த வலசை நீங்கள் சொன்னது ஒரு அருமையான ஒரு இது. அதில் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, வலசை வந்து பறவைகள் மட்டும் இல்லை, பட்டாம்பூச்சிகள், மீன்கள், விலங்குகள் எல்லாமே இடம்பெயர்து. என்னன்னா வாழ்வியல் தேவை உந்துதல் தான் இதுக்கான முக்கியமான காரணியாக இருக்கும். தான் வாழ்கிற இடத்துல வாழ தகுந்த சூழல் இல்லை, இறை பற்றாக்குறை, இந்த இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு அது என்னன்னா தன்னுடைய மரபணுவிலே அந்த உந்துதல் நடக்குது. அதனால தான் அந்த இடம்பெயர் வந்து வலசை போகிறத வந்து தேர்ந்தெடுக்குது. அது நான் முதவே குறிப்பிட்ட மாதிரி இது கண்ணுக்கு தெரிகிற பட்டாம்பூச்சிகள் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத சில சின்ன உயிரினங்களும் கூட இன்னும் சொல்ல போனால் மீன்கள் வலசை போய் முட்டையிடுறதுக்கு வந்து கரைப்பகுதிக்கு வந்து முட்டையிட்டுட்டு கடலுக்குள்ளே போயிடும்.
2: சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். உங்களோட வாழ்க்கையில் இந்த பறவை மேலே ஆர்வம் வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்றத சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் யாராவது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க, அவங்கள ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த வலசை அப்படின்னா என்ன சார்? பொதுவாக பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போகிறதுக்கு அதுக்கான காரணம் என்ன சார்?
3: இது ஒரு அடிப்படையான அருமையான கேள்வி. வலசை என்பது நாம் நினைக்கிற மாதிரி பறவைகள் மட்டுமே பண்ணுறதில்ல, பட்டாம்பூச்சிகள் பண்ணுது, மீன் இனம் கூட பண்ணுது. கரையில் வந்து கழிமுகத்தில் வந்து முட்டை போட்டுட்டு கடலுக்குள்ளே போகுது. ஆமைகள் வந்து அழகாக வலசை போகிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது பன்னெடுங்காலமாக வந்து இது வந்து ஒரு மரபணு ஊக்கத்தில் இது நடக்கிற ஒரு செயல். இது எப்படி பார்க்கணும்னா, நம்ம அந்த உலகம் வந்து ஒரே கண்டமாக தான் இருந்தது. நாளடைவில் அது எல்லாம் பிரிஞ்சு வெவ்வேறு கண்டமாக வந்து மாறினது. அப்போ தன்னுடைய தொடக்க கால இடத்துக்கு பயணிக்கிறதா கூட இது இருக்கலாம். அதனால் பயணம் இந்த வலசை என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கு.
2: பறவைகள் மட்டும் இல்லாமல் நிறைய ஜீவராசிகள் வந்து வாழ்கிறதுக்காக பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க சார். அதுவும் குறிப்பாக நம்ம ஊரோட நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஆமைகள் கூட முட்டையிடுறதுக்கு வலசை தான் வருதுன்றதை சொன்னீங்க. இது இன்னுமே எளிமையாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களுக்குள்ள அமைச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இப்ப நம்ம இந்தியாவில பொதுவா வந்து எந்த மாதிரி பறவைகள்லாம் அதிகமா வலசை போகுது, அந்த பறவைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? சில உதாரணங்கள், இந்த பறவைகள்லாம், அதாவது நம்ம பகுதியில் ஏதாவது பறவைகள் இருந்தா அதை பத்தி சொல்றதா இருக்கட்டும், இல்ல நிறைய பேருக்கு தெரிஞ்ச காமனான பறவைகள் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எனக்கு பேர் கூட தெரியாது, எக்ஸாக்டா சொல்லணும்னா எனக்கு வந்து ஃபிளமிங்கோன்ற ஒரு பறவை மட்டும் தான் தெரியும், ஏன்னா அதிகமா அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ அதை தவிர்த்து நிறைய பறவைகள் இருக்கும், அதை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க சார்.
3: நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பறவைகள், அழகான பறவைகள் தான் வலசை வரணுன்ட்டு இல்லை, நம்ம உள்ளங்கை அளவுள்ள உள்ள பறவை கூட ஐரோப்பியாவில இருந்தெல்லாம் இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வருகை தரும். நீர்நிலைகளுக்கும் சில பறவைகள் வரும், பட்டத்தில் வாத்து அப்படின்னு சொல்லுவோம், அது இமயமலையை தாண்டி அங்கேருந்தெல்லாம் வருது. கழுகினங்களில் கூட அமூர் ஃபால்கன்லாம் மங்கோலியா அந்த பகுதியெல்லாம் தாண்டி அங்கேருந்து இங்கே நம்ம நாகாலாந்து வழியாக நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகிறத வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன பறவைகள், நம்ம ஐரோப்பிய பனங்காடைன்னு ஒன்று ஐரோப்பாலேருந்து வருது, இந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வரும், ஆனால் நம்ம வந்து அதுக்கான தேடுதல் இல்லாதனால நம்ம அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு சில ஒரு தவறான புரிதல் என்னென்னா, ஒரு பறவை ஒரு ஆந்தையை ஏதோ பிடிபட்டுச்சுன்னா உடனே அது வந்து வெளிநாட்டு பறவை, ஆஸ்திரேலிய பறவை அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம ஒரு நம்ம பார்வையில் என்னன்னா, ஒரு பறவை அழகான பறவை அல்லது ஒரு பெரிய பறவை அல்லது ஒரு வேறுபட்ட இதில் இருந்துச்சுன்னா உடனே அது வெளிநாட்டு பறவைன்னு நம்ம அதை வந்து உருவகப்படுத்திடுறோம். அதை பற்றி ஆஸ்திரேலிய பறவை பிடிபட்டது அப்படின்ற செய்திகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்து வந்துடுது. ஆனால் அந்த பறவைகள் வந்து நம்மூர் இனத்தை சேர்ந்தது தான். ஒரு பறவை நம்மூர் இனமா வேற இனமான்றதுக்கு ஒரு எளிய வந்து விளக்கம் சொல்லணும்னா, எங்கே குஞ்சு பொறிக்குதோ அதுதான் அதோடைய தாய் இடம், அவ்வளோதான். வெளியிலேருந்து இங்கே வர்ற பறவை அது வலசை பறவைன்னு வேறுபடுத்திக்கலாம். இங்கே இருந்துச்சுன்னா அந்த பறவை இங்கே வந்து நம்ம நீர்நிலைகளில் கூடு கட்டி முட்டை வச்சுச்சுன்னா அது நம்மூர் பறவை அப்படின்னு அர்த்தம். தண்ணி வத்திருச்சுன்னா அது வந்து இடம் பெயர்ந்து வேறு இடத்துக்கு போகிறது இயல்பு, உணவை தேடி. ஆனால் இந்த வலசையிலே இன்னொரு நான் மொதல் சொல்லாமட்டது, ரெண்டு மூணு வகையான வலசை நம்ம அண்மையில் வந்து லோக்கல் மைக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளூர் பக்கத்துலேருந்தே, ஒரு உதாரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கீழே இறங்கும் குளிர் சமயத்தில் வட இந்தியாவிலேருந்து வர்றது, இந்தியாவுக்குள்ளே நடக்கிற மைக்ரேஷன். இப்போ பூனாரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ச் பகுதியிலேருந்து நம்ம பகுதிக்கு வரும், அதை தாண்டி நம்ம இந்தியாவுக்கு மேலே இமயமலையை தாண்டி மங்கோலியா சைனாவோடைய பகுதியிலேருந்தெல்லாம் வலசை வரும். அதனால் இந்த வலசையை வந்து நம்ம உள்ளூர் வலசை, வட இந்தியாவிலேருந்து வர்ற வலசை, நம்ம கண்டம் தாண்டி வர்ற வலசைன்னு நம்ம வச்சுக்கணும்.
2: பொதுவாக வலசை அப்படின்றது மட்டும்தான் இவ்வளோ நாள் தெரியும், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து தான் அதோட பிரிவுகள் தெரியுது. இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு ரெண்டு மூணு பறவைகள் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? இந்த பறவைகள்லாம் உள்ளூருக்குள்ளேயே வலசை போகுது, இது வந்து நாடுகள் விட்டு நாடுகள் போகுது, இது வந்து கண்டம் விட்டு கண்டம் போகுது அப்படின்றது.
3: கடந்த ஒரு 3-4 மாதமாக நம்ம வீட்டை சுற்றி கூட வந்திருக்கோம், அதோடைய கரையிற சத்தம் கூட நம்ம கேட்டிருப்போம். அது வந்து மாங்குயில் அப்படின்னு ஒரு பறவை, அது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள்லேருந்து கீழே வந்து இறங்கி வரும். அந்த சமயத்தில் டிசம்பரில் உள்ள கடும் குளிரை தப்பிக்கிறதுக்காக மேலேருந்து கீழே வரும். அதே இந்த பார்ஹெட்டட் கூஸ், அந்த பட்டத்தில் வாத்துன்றது பார்த்தீங்கன்னா இமயமலையை தாண்டி அங்கே மங்கோலியா அங்கேருந்து கிளம்பி இங்கே வரும், ஐரோப்பிய கண்டத்திலேருந்து வரும். நம்ம அதுவே குறிப்பிட்ட மாதிரி வட இந்தியாவிலன்னும் சில பறவைகள் வந்து இந்த பூனாரை போன்ற பறவைகளும் இங்கே வரும். அதை தவிர தவறுதலாகவும் சில பறவைகள் வந்துடும், அது வந்து வலசைன்றது சொல்ல முடியாது, வேக்ரன்ட் மைக்ரன்ட். உதாரணத்துக்கு சில வகை கழுகினங்கள், நிறைய பறவைகள் வந்து நமக்கு இங்கே பார்க்கப்படும், அதெல்லாம் வலசை பறவைகள்னு நம்ம குறிப்பிட்ட முடியாது. அது என்னென்னா வழி தப்பி வந்திருக்கும், அது திரும்ப வாய்ப்பு இருந்தால் திரும்பி அது தன்னுடைய இடத்துக்கே திரும்பி போயிடும். சில டைம் வந்து சில காலகட்டத்தில் சூழல் காரணமாக இங்கேயே ஏதாவது அடிபட்டு இறக்குறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது.
2: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீனவர் ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம பாம்பன் லைட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு வித்தியாசமான பறவை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கூட போய் பார்த்தேன், பார்த்தப்ப அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அப்போ நான் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டு போய் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணேன். ஸோ அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அது ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க, அது இந்த நம்ம ஊர் பறவையே கிடையாதுன்ட்டு. நீங்கள் சொல்லும் போது அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார்.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: ஆதி காலத்துல பயணம் பண்ணும்போது அந்த நேரத்தில் எந்த கருவிகள் இல்லைனாலும் மனிதர்கள் பயணம் பண்ணும்போது அந்த ஏற்கனவே ஒரு இடத்துல நடந்து போறாங்கன்னா அந்த செடிகளில் மார்க் பண்ணி வச்சுட்டு போறதோ இல்லை நிலத்தில் ஏதாவது மார்க் பண்ணி வச்சுருதோ அதை வச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த மார்க்குகளை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ வந்து GPS இருக்குது, கூகுள் மேப் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எங்கே போனாலும் நம்ம வந்து அதை வச்சு திரும்பி வந்துடலாம். ஆனால் ஒரு பறவை 100 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வர வலசை போகுது. ஸோ அது எக்ஸாக்டாக எப்படி சார் அது வந்து அந்த பாதைகளை ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அது அதை சாத்தியமாகுது அதுக்கு?
3: இது ஒரு பெரிய புதிராக தான் இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் பறவையாளர்கள் மத்தியிலே இருக்குது. பொதுவாக இது எப்படி வருதுன்னா காந்த புலம் வந்து மிக முக்கிய பங்காற்றுது அப்படின்றாங்க. வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்குமான இணைப்பாக இருக்கிற அந்த காந்த புலம், அதை தவிர மரபணுலே இதில் வந்து பதிவாயிருக்குது. என்ன ஒரு நுட்பமான விஷயம்னா குஞ்சுகள் வந்து முன்னாடி போகும், எங்கே போகணுன்ற விஷயம் குஞ்சுகளுக்கே தெரிஞ்சிருக்கும், அம்மா வந்து பின்னாடி வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். எப்படி குஞ்சுக்கு தெரியும் தான் போக வேண்டிய முதல் தலைமுறை குஞ்சு அது, இப்போ தான் முதல்ல பயணப்பட்டு வலசை போகுது, ஆனால் எங்கே போகணுன்றது வந்து அதுக்கு தெல்ல தெளிவாக போகும். அது பறக்கிறப்ப என்னென்னா ஒரு வி வடிவத்தில் பறக்கிறதும் ஒரு நுட்பமான விஷயம். அது என்னென்னா அப்போ வந்து காற்றை கிழிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு இதாக வந்து அந்த அமைப்பு உதவுது. அப்போ வந்து என்னென்னா பின்னாடி இருக்கிற பறவை வந்து மாறி மாறி முன்னாடி போய்க்கும். அப்போ வந்து முன்னாடி போகிற பறவைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வந்து சக்தி தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக போக சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அப்போ வந்து ஒரு பறவை அசதியாயிருச்சுன்னா கூட அடுத்த பறவை வந்து அந்த முன்னாடி வந்து அந்த வழி நடத்தி செல்கிற பாங்கும் வந்து இருக்குது. அப்புறம் உயரமான கட்டடங்களை வந்து அது அடையாளமும் வச்சுக்கும், நட்சத்திரங்கள்லையும் வந்து அடையாளங்கள் வச்சுக்கிட்டு தான் அது பறக்குது. நிற்காமல் 5 நாள் பறந்து தன்னுடைய இலக்கை அடையிற பறவையும் இருக்குது. அது சாப்பிடாமையும் வந்து போய் தன்னுடைய இலக்கை அடையிற பறவையும் இருக்குது. வலசை போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஆராய்ச்சிக்காக பண்ணியிருக்கிறாங்க. அடைப்பிடத்தில் வச்சிருக்கிற பறவையும் எடுத்து பார்க்குறப்ப மற்ற பறவையெல்லாம் கிளம்புறதுக்கு அந்த தயாராக இருக்க மாதிரி அந்த அடைப்பிடத்துக்குள்ளே இருக்கிற பறவையும் அந்த சமயத்தில் ஒரு பரபரப்பான சூழலை வந்து அது வெளிப்படுத்துது. ஆனால் அதனால் பறந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனாலும் அதுவும் தயாராக இருக்குது பறக்கிறதுக்கான அந்த உந்துதல் வந்து அது இருக்குது. அது வந்து அது மரபணுலேயே உருவானது. அதோடைய இதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொன்னனா என்னன்னு தெரியல. தேவை தான் வந்து தீர்மானிக்குது, உணவு தேவை

0: கட்டத்துல வலசை வர்ற பறவைகள் திரும்பி போற காலகட்டத்துல இருந்துச்சுன்னா அப்ப குண்டுபட்டு சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி 100 பறவை வந்து வலசை வருதுன்னா அதுல எத்தனை பறவை திரும்பி போகுதுன்றது ஒரு ஐயப்பாடான ஒரு இதுதான். மனிதர்களால் வேட்டையாடப்படலாம், எதிரி விலங்குகளால் இரையாக்கப்படலாம், இந்த மாதிரி பல்வேறு சிக்கலை தான் எதிர்கொண்டது. அது ஏதோ ஒரு நம்ம டூர் போற மாதிரி அது வர்றதில்லை. அவ்வளவு சிரமத்தை எதிர்கொண்டு வேற வழியே இல்லை. அதே மாதிரி நீங்க ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா அந்த காட்டு எருது ரகம் குதிரை எல்லாம் கூட இடப்பயிற்சி செஞ்சு மசைமாற ஆத்த கடக்கும். அதுல ஆத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆனா தெரியும் அதுக்கு, அதுல ஏதோ ஒன்னு ரெண்டு அடிச்சாலும் தப்பிச்சு போய் நம்ம அடுத்த அக்கறையில உள்ள அந்த பசும் புல்வெளிகளை தேடி போறது வந்து இவ்வளவு சவால்களுக்கும் நிறைந்து இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தி. ஒரு பறவைகள் வந்து எவ்வளவு இதை எதிர்கொள்ளுது அப்படின்றதுக்கான அன்றாடம் வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு சிக்கலை எதிர்கொள்ளும்னா காத்தாலையில் அடிபட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம முகப்புல அழகுக்காக பதிக்கப்படுற வண்ண வண்ண பளபளக்கும் கண்ணாடியில் வந்து அதுக்கு வந்து அது என்னன்னா அது மேகம் மாதிரி தான் அதுக்கு தெரியும். அதில் போய் மோதி இறக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அப்புறம் சுற்றுச்சூழலில் உள்ள மாசுகளும் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொல்லை. என்னென்ன கழிவு நீர், சாக்கடை நீர், ரசாயனம் நீர், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு இதான். அதெல்லாம் தாண்டி தான் அது வந்து வலசை போகுது.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: காலநிலை மாற்றம். ஸோ வலசை போற பறவைகளுக்கு இந்த காலநிலை மாற்றத்தினால வரக்கூடிய பாதிப்பு என்னவா இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாமா சார்?
3: காலநிலை மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். இதுல என்னன்னா, இப்போ ஒரு தொடர் வறட்சி இருக்கிறப்ப இந்த பறவை வந்து கிளம்பணும்னா அதுக்குன்னு ஒரு ஆற்றல் தேவை. அப்போ என்னன்னா, கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பி போகணும். அப்படின்னா தான் அது அவ்வளோ தூரம் நீண்ட தூரம் பயணம் போய் அடுத்த இடத்துக்கு போய் சேர முடியும். அந்த சமயத்தில் அங்கே காலநிலை மாற்றத்தால் பூச்சிகள் வந்து இல்லாமையோ அல்லது அதுக்கு தேவையான அங்கே வறட்சி நிலவி அங்கே உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு சரியான போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் பறக்கிற சக்தி ஆற்றல் இருக்காது. 1000 கிலோமீட்டர் பறந்து போக வேண்டிய பறவை ஆற்றல் கம்மியாக 500 கிலோமீட்டர்லேயே கீழே இறங்கிடும். அதே மாதிரி திரும்பி பயணிக்கிறப்பையும் இதே சூழல் இங்கே நிலவச்சினாலும் அப்போ வந்து அது திரும்பி அதனுடைய தொடக்க இடத்துக்கு போகிறதுலையும் பெரிய சவாலாக இருக்கும். என்னென்னா, இப்போ திடீர் மழைகள் பெய்யுது, வழக்கத்துக்கு மாறாக ஒரு மழை பெய்ஞ்சிச்சுன்னு வச்சுங்க, செடிகள் எல்லாம் முளைச்சிரும், எல்லாம் வந்துடும். ஆனால் கதிர் முத்துற சமயத்தில் வறட்சி நிலவி கதிரே வராது. அப்போ கதிர் குருவிகள் அதை சாப்பிட்ற புல்லோட விதைகளை சாப்பிட்றதெல்லாமே என்னென்னா, அந்த செடி வளர்ச்சி நிலை அடையிறதுக்கு முன்னாடியே கருகி போயிடும். ஏன்னா தொடர் மழை இல்லாதது, ப்ளஸ் வழக்கத்துக்கு மாறாமல் பெய்ய வேண்டிய சமயத்துக்கு முன்னாடியே பெஞ்சிருச்சுனாலும் செடி முளைச்சிரும், அதுக்கடுத்து அதுக்கு உணவு தட்டுப்பாடு வந்துடும். இது வந்து ஒரு எளிய விஷயம். என்னென்னா, காலநிலை வந்து எப்படி எல்லாம் வந்து இதை தாண்டியும் பல்வேறு சிக்கல்கள் வந்து அதுக்கு நடக்கும். ஒரு பெரும் புயல் அடிச்சிச்சுன்னா அதுலேயும் வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: சார், அழகாக சொன்னீங்க, காலநிலை மாற்றம் அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, பறவைகளுக்கும் தான் பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த புவிக்குமே பிரச்சனையாக தான் இருக்குது. சார், நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா 2க்கும் மேற்பட்ட பறவைகள் சரணாலயம் இருக்குது. அங்கே வந்து என்ன நிலைமையில் சரணாலயங்கள் இருக்குது, பறவைகள் எப்பெல்லாம் வரும்?
3: தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து ராமநாதபுரம் பெரிய கண்மாயை வந்து பறவைகளாளர் ரத்னமையா அடிக்கடி குறிப்பிடுவார். அங்கே அவருக்கு பறவைகள் பார்க்குற ஒரு பெரிய ஈடுபாடே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு அவர் தமிழ்நாட்டு பறவைகள்ன்ற நூலெல்லாம் எழுதியிருக்காரு. அதேமாதிரி நம்ம தனுஷ்கோடி கடற்கரை மன்னார் வளைகுடாவில் உள்ள பகுதியில் எல்லாமே பறவைகள் உள்ளான்கள் வந்து இறங்கும். அந்த கழிமுக பகுதி இதெல்லாமே வந்து இயற்கையான சூழல் இங்கே நிலவுறதுனால வலசை பறவைகள் வந்து இங்கே வந்து தஞ்சமடைஞ்சு இங்கே வந்து தனக்கு தேவையான வாழ்வியல் காலத்தை முடிச்சுட்டு கிளம்பும். பறவைகள் சரணாலயம் இங்கே பொறுத்தளவுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு கொடுத்து வச்ச மாவட்டம். பெருசாக எந்த விதமான அந்த சுற்றுச்சூழல் சீர்கேடும் வந்து இங்கே வந்து இல்லை. அதனால நீர்நிலைகள் ஓரளவு நல்ல ஒரு இதில் இருக்கனால பறவைகளுடைய வருகையும் குறிப்பிடத்தகுந்த அளவில் இருக்குது. அரசாங்கத்துடைய முன்னெடுப்புகளும் வந்து நல்ல பாதுகாப்புக்கான ஒரு முன்னெடுப்புகளும் நடந்துட்டுருக்கனால இங்கே வந்து பறவைகளுக்கு ஒரு அருமையான இடம் இந்த மன்னார் வளைகுடா பூங்கா. தனுஷ்கோடி இப்போ அண்மையில் வந்து பூனாரை புகழிடமாக சரணாலயமாக அறிவித்ததும் ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்னென்னா, சில வளர்ச்சி நடவடிக்கைன்ற பேரில் நம்ம வந்து பாதைகளை வந்து அகலப்படுத்துறதுனால அதோடைய வாழ்விடம் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: தேதி மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா அம்மாவால அவங்க வேலையில கவனம் செலுத்தவே முடியாது. நமக்கு மருந்து தேய்ச்சி விடுறது, மாத்திரை கொடுக்கறது, சுடுதண்ணி போடுறதுன்னு பறந்து பறந்து பண்ணுவாங்க. இப்ப மாச்சும் பரவாயில்ல, போன் பண்ணா வீட்டு வாசலுக்கு ஆட்டோ வந்துடும். ஆனா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நடப்பாங்க. எவ்வளவு தூரம் இருந்தாலும் இறக்கி விடாம தூக்கிட்டு போவாங்க. நமக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனா நாம வளர்ந்ததும் வேலைக்கு போனதும் கல்யாணம் ஆனதும் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் நம்ம வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா கூட இருந்து பாத்துப்போமா? வீட்டு வேலைகள்லாம் செய்வோமா? அம்மா நமக்கு செஞ்சதுல 1% கூட திருப்பி செய்ய மாட்டோம். ஆனா இனிமே செய்யலாமா? நம்ம அம்மாவை நல்லா கேர் பண்ணலாமா?

0: May 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பறவைகள் பார்க்கறதுக்காக நீங்க காடுகளுக்குள்ள போவீங்க, நிறைய சரணாலயங்களை கூட போவீங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது ரொம்ப சுவாரஸ்யமான மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா சார்?
3: நான் பொதுவாக பறவைகள் பார்க்கறதுக்கு சரணாலயங்கள் தான் போகணுன்ற இது இல்லை, மொதல் அந்த எண்ணம் இருந்தது. அப்புறம் நான் என்னை சுற்றி இருக்கிற பறவைகள்லேயே வந்து நான் வீட்டை சுற்றி இருக்கிற பறவைகள் பார்க்கறதுல கூடுதல் ஆர்வமாக நான் இருப்பேன். போய் தேடி தேடி அங்கெங்கேயும் போய் ஒரு ஆரம்ப கட்டத்தில் அது வந்து ஆர்வமாக இருந்தது. அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற விஷயத்துலேயே இன்னும் நிறைய நுட்பமாக பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் நம்ம ஒவ்வொருத்தருமே வீட்டை சுற்றி பார்க்குறதே ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பறவை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு கண்ணோட்டத்தை வந்து வழங்கும். ஒரு முறை நான் பார்த்துட்டு இருந்தப்போ தவிட்டுக்குருவி ஒரு கூட்டம் ஒரு 6-8 வரைக்கும் இருந்திருக்கும். அப்போ ஒரு பாம்பு வந்து வருது, நான் ஒரு அந்த பக்கத்தில் ஒரு இயற்கையில் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இந்த பறவை இந்த இது வந்து இறை தேடிக்கிட்டு இருந்துச்சு தவிட்டுக்குருவி. அப்போ வந்து நல்ல பாம்பு வந்து அதை நோக்கி வருது. ஆனால் பாம்பு இந்த பறவையை பிடிக்கிறதுக்கு வரல, அதோடைய தேடல் வந்து வேற எதுக்கோ இறை. ஆனால் இந்த அந்த தவிட்டுக்குருவி கூட்டம் அந்த பாம்பை அந்த பக்கம் வரவே விடாமல் எல்லாம் சேர்ந்து அதை முடுக்கி விட்டுச்சு. பக்கத்தில் போய் நின்று அதை வந்து மிரட்டி அதை திரும்பி வந்த திசையிலே திரும்பி போக வச்சிச்சு. இதெல்லாம் ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம அது அது பறந்து போகணும்னு நினச்சிருக்கலாம் எல்லாமே, ஏன்னா பறவைகள் இயல்பாக பறந்து போய் தப்பிச்சுக்க முடியும். ஆனாலும் நீ இங்கே வராத, இது உன் இடம் கிடையாது, இது எங்கள் இடம்ன்றத வலுப்படுத்துகிற மாதிரி அதோடைய இது இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா சில கழுகினம் வந்து வந்துடும். அப்போ உருவில சின்ன பறவையான காகம் வந்து அதை துரத்தும். அதே மாதிரி கரிச்சான் குஞ்சு பார்த்தீங்கன்னா அதை விட காகத்தை விட சின்ன உருவில சிறிய ஒரு பறவை, அது வந்து தன்னுடைய உருவை விட 5 மடங்கு பலம் வாய்ந்த கழுகை வந்து துரத்துறத பார்த்துருக்கோம். அதனால நம்ம உருவு கண்டு எல்லாமே வேண்டுன்ற மாதிரி தான். இது வந்து என் இடம் என் என்னோட இதுக்கு வராது அப்படின்றது நீங்கள் இன்னும் சரியாக பார்க்கணுன்னா, நீங்கள் கோழி வந்து பெருசாக பறக்காது, ஆனால் தன்னுடைய குஞ்ச தூக்க கழுகு வந்துச்சுன்னா தன்னுடைய இயல்பை மீறி அது தூக்கிட்டு போன 50 அடி உயரத்தில் தூக்கிட்டு போன கழுகு கூட பிடிச்சி கீழே கொண்டு வந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பறவைகளுக்கான அந்த தாய்மை உணர்வு வந்து ரொம்பவே எல்லா விலங்குகளுக்கும் இயல்பானது தான். இதை வந்து நான் அதோட இயல்பை மீறி பண்றதை நான் பார்த்துருக்கேன்.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களை குளாமிச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்க கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம்னு கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாலை சுத்தி தலைகீழ தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதிலிருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடியில போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஸோ கழுகு பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு அனுபவம், உங்களோட பயணித்த ஒரு அனுபவம் இருக்குது. அதாவது தெங்கு மரக்கடா அந்த காட்டு பகுதியில் ஒரு 2 நாள் அருளகம் அமைப்பு கூட சேர்ந்து நான் வந்து பயணம் செஞ்சேன். ஸோ அப்போ வந்து அந்த பாறு கழுகுகளுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த அருளகம் அமைப்பு வந்து எப்படி அந்த பாறு கழுகுகளை பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
3: இது ஒரு ஒரு அருமையான மகிழ்ச்சி தரக்கூடிய கேள்வி. நான் திட்டமிட்டு அந்த வேலையை செய்யலாம். என்னன்னா, இந்த பறவைகளோட எண்ணிக்கை இந்தியா முழுக்க, தெற்காசியா முழுக்க குறைஞ்சிட்டு வர்ற செய்தியை வந்து என் கவனத்துக்கு வந்துச்சு. ஆனால் நான் அதை படிச்சுட்டு நான் அதை மறந்துட்டேன். எதிர்பாராத விதமாக நான் ஒரு முறை தெங்கு மரகடா காட்டுக்கு போயிருந்தப்ப 105 பாறு கழுகின பறவை வந்து என்ன வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு வியப்பை தந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த இனமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. நானும் 90களில் பார்த்ததுக்கு பின்னாடி அந்த பறவை, அதுக்கு பின்னாடி நான் வேற எங்கேயும் வட இந்தியாவில் தான் பார்த்தேன். இந்த பயணம் வந்து 2009களில் நடந்த ஒரு விஷயம். 90களுக்கு பின்னாடி 19 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் நான் இந்த பறவை இனத்தை வந்து தமிழ்நாட்டில் அந்த பகுதியில் நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அந்த பறவை இனம் வந்து ரொம்ப பேரழிவை சந்திச்சு விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்ற இதுவும் இருந்ததுனால இந்த காப்பாத்துறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு யோசித்தோம். அதன் மூலம் தான் அருளகம் வந்து மக்களோடு இணைஞ்சு, வனத்துறையோடு இணைஞ்சு அந்த வேலையை வந்து முன்னெடுத்தோம். அப்போ வந்து மனிதர்கள் தெரிந்தும் தெரியாமலும் பயன்படுத்திக்கிட்டு வர்ற மருந்துகள் ஆகட்டும், அல்லது மாடுகளுக்கு ஏதோ ஒரு சிலர் வந்து விஷம் தடவுற ஒரு செய்கையினால் கூட்டமாக இந்த கழுகினம் அழிவதெல்லாம் நாங்கள் எங்கள் கவனத்துக்கு வந்தது. அதன் மூலம் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு ஒரு இணக்கமான ஒரு இதை உருவாக்கி இந்த கழுகினம் வந்து ஒரு பெருமை, இந்த காட்டை மட்டும் காப்பாற்று, இந்த நம்மளையும் சேர்த்து இந்த கழுகினம் காப்பாற்றுது, இந்த சுற்றுச்சூழலை வந்து தூய்மைப்படுத்துது, அப்போ நம்ம இந்த இதெல்லாம் தவிர்த்துட்டா அது நமக்கும் நல்லது, நம்ம குடிக்கிற நீரும் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான குடிநீராக இருக்கும் அப்படின்னு எடுத்து சொன்னோம். பெரும்பாலும் மக்கள் வந்து நல்ல பார்வை இருக்குது. அவங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த இறந்த மாட்டையும் வந்து அங்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து என்னென்னா, அந்த தடை செய்யப்பட்ட மருந்துகள்லாம் கிடைக்க விடாமல் அந்த வேலையை வந்து நாங்கள் பண்ணோம். அதுக்கு பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள், அரசுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிற அதிகாரிகளும் வந்து ஆதரவாக இருந்தாங்க. பழங்குடி மக்களும் ரொம்ப இணக்கமாக வந்து அதை வந்து இசைவோடு ஏற்றுக்கிட்டாங்க. இது இதெல்லாம் வந்து இந்த பறவை இனம் வந்து இப்போ மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக இருக்குது. அந்த ஒரு சூழல் வந்து இன்னும் அந்த பறவை இனம் வந்து இப்போ அந்த பகுதியில் மட்டும் அந்த மாயாறு, தெங்கு மரகடா பள்ளத்தாக்கு தாண்டி மற்ற பகுதிக்கும் வந்து அது வந்து அந்த இனம் வந்து பெருகி வந்துச்சுன்னா அப்போதான் வந்து உண்மையான வெற்றி.
2: மக்களே, ஐயா சொன்னது வந்து ரொம்ப சிறப்பான தகவல்கள். முக்கியமாக சொல்லணும்னா, இந்த தெங்கு மாறகடா அப்படின்றது வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்கக்கூடியது. சத்தியமங்கல காட்டுப்பகுதி, புலிகள் சரணாலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் மாயாறு அப்படின்ற ஒரு ஆறை கடந்து அந்த ஊருக்கே போக முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு ரோடே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு 300-400 குடும்பங்கள் வாழ்கிறாங்க. தெங்கு மாறகடா, கல்லார்பாளையம், கீழூர், மேலூர், அப்புறம் வந்து அள்ளி மாயாறு அப்படின்ற ஊர்கள் எல்லாம் வந்து அருளகம் சார்பாக ஒர்க் பண்ணாங்க. நானும் அவங்க கூட பயணித்தேன். ஐயா சொல்லும் போது அதை இன்னும் கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்னீங்க இந்த மாதிரி விலங்குகளுக்கு விஷம் வைப்பாங்க அப்படின்னு. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் நம்ம மக்களுக்கு இன்னும் எளிமையா சொல்லணும்னா, விலங்குகளுக்கு ஏன் விஷம் வைக்கிறாங்க, எந்த மிருகம் தாக்குது, அந்த மிருகம் ஃபர்ஸ்ட் தாக்குனவனே ஏன் வச்சுட்டு போகுது, அதுக்கப்புறம் அந்த கழுகு நம்ம உயிரோடு இருக்கிறனால அது என்ன யூஸ், தண்ணி சுத்தமாகுது இப்படிலாம் சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பிரீஃபா சொல்ல முடியுமாங்க ஐயா?
3: இப்போ நம்ம ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு விலங்கை கொள்றதுக்கு ரொம்ப எளிமையான தீர்வாக வந்து விஷம் வைக்கிறத வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, எலியை கொல்லணும்னா உடனே நம்ம ஒரு எலி விஷத்தை வாங்கி வச்சிடோம். ஆனால் அந்த எலி விஷம் நமக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது தெரியறதில்லை. நம்ம எலி செத்து போச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். அந்த விஷத்தை சாப்பிட்ட எலியை தூக்கி போடுறப்ப அதை வந்து ஒரு கழுகு சாப்பிட்லாம், ஒரு காகம் சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் நமக்கு இப்போ வேண்டாத ஒரு நாய் கொள்றதுக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், விஷத்தை வச்சு கொண்டுறோம். இதே மாதிரி காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய ஆடு மாடுகள் வந்து தொடர்ச்சியா புலியாலோ அல்லது சிறுத்தையாலோ அல்லது சென்னாய் கூட்டத்தாலோ தொடர்ந்து கவரப்பட்டு எடுத்து செல்லப்பட்டப்ப அவங்க வந்து ஒரு பொருளாதார இழப்பு நேருது. நான் பெரும்பாலான பழங்குடிகள் சந்திச்சப்ப அதை வந்து அவங்க அது சாப்பிட்டு போட்டுன்ற மனநிலை தான் இருக்குது. ஆனா வெகு சிலர் வந்து தவறான ஒரு முடிவும் பண்றாங்க. எப்படின்னா, புலி ஒரு மாடு அடிச்சுன்னா உடனே சாப்பிடாது, அதை வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு அதை சாப்பிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இது திரும்ப இந்த புளியை வந்து வன்மம் காரணமாக வந்து அதுக்கு மேலே விஷத்தை தடவி விட்டுருவாங்க. அப்போ அதை சாப்பிட்றப்ப இப்போ இதில் என்னென்னா, சிறந்த உயிரினங்களை வந்து நிறைய உயிரினங்கள் சாப்பிடும். உதாரணத்துக்கு கழுத புளியும் வந்து சாப்பிடும், பன்றி நல்லா சாப்பிடும், புளியும் சாப்பிடும், சிறுத்தை. இப்படி பார்க்குறப்ப எல்லாமே சென்னாயும் வந்து சாப்பிடும். அப்போ எல்லாம் சாப்பிட்றப்போ இந்த விஷத்தை தடவுறதுனால இந்த எல்லா உயிரினங்களுமே வந்து அழிவதற்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அது இங்கே மட்டும் இல்லை, அரசல் புரசலாக நமக்கு பல விஷயம் வெளியவே வராது. இப்போ அண்மையில் ரொம்ப தெரிஞ்ச வெளியே வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அசாமில் கூட்டமாக வந்து பாருக்கழுகு நம்ம விஷந்தடவுனதுனால செத்து போனது. அது என்னென்னா, இப்போ காட்டுக்குள்ளே செத்து போச்சுன்னா நமக்கு தெரியாது. இப்போ அசாம் போன்ற பகுதியில் ஏன் தெரியுதுன்னா, அது செத்த இடம் வந்து விவசாய பூமியில் விவசாய மக்கள் குடியிருக்கிற இடத்துல வந்து சாகிறதுனால நம்ம கவனத்துக்கு வந்துடுது. காட்டுக்குள்ளே இது செத்து போச்சுன்னா நம்ம இது ஓரிரு நாள்லேயே வந்து மக்கிரும், அல்லது முதல் சொன்ன மாதிரி அதை வேற ஒரு விலங்கு ஏதாவது எடுத்துகிட்டு போயிடும். அப்படி இருக்கப்ப நம்ம கவனத்துக்கே வராமல் போயிடும். இப்போ இந்த செய்கையை வந்து நம்ம முற்றிலும் ஒதுக்கணுன்றதான் அது ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய பொருளாதார இழப்புக்கு ஈடு செய்கிறதுக்கு என்னென்ன வழிவகைன்றதை நம்ம அவங்களுடைய கோரிக்கையை வந்து ஈடு செய்யலாம். ஆனால் பழி எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி முயற்சி மேற்கொண்டோம்னா அது பல்வேறு உயிரினங்களுக்கும் ஒரு பெரிய தீவினையை வந்து ஏற்படுத்தும். நமக்கு வந்து இயற்கையாக நமக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிற பாரு கழுகுகளும் இறந்து போக நேரிடும். இப்போ பாரு கழுகு வந்து இறந்த விலங்க உண்டு நமக்கு மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் நோய் பரவாமல் காக்கிற ஒரு அருமையான வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இனமும் கூட்டமாக அழிஞ்சுன்னா நம்மளுடைய நீர்நிலைகள் வந்து மாசடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செத்து போன விலங்கு அங்கே இருந்து அந்த தண்ணி வந்து நமக்கு குடிக்கிறதுக்கு வரும். அப்போ நமக்கு அதன் மூலம் என்ன விதமான பின்விளைவுகள் ஏற்படலாம், அல்லது தொற்று நோய் கிருமிகள் வந்து ஏற்படலாம். அது வந்து இப்போ கொரோனா போன்ற தொற்று நோய் கிருமிகள் கூட வேற ஒரு காலகட்டத்தில் உருவாகலாம். இந்த பறவைகள் இல்லாமல் போறப்ப மனித இழப்பு அதிகமாக இருக்குது. இந்த பறவைகள் இருந்த இடத்துல இருந்து இல்லாமல் போன இடத்துல மனித இழப்புகள் வந்து எப்படி நடந்திருக்குன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. 500,000 மனிதர்கள் வந்து பாருக்கழுகு இல்லாமல் போனதால் இறந்ததாக ஒரு அருமையான ஆய்வறிக்கையும் வந்திருக்கு. இயல் பிராங்க்ன்ற ஒரு வெளியிட்ட ஒரு அறிக்கை. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ காட்டில் வந்து ஒரு விலங்கு மற்ற விலங்குகளுக்கு ஏதாவது நேர்ந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. மனிதர்களுக்கு நம்ம டாக்டர் இருக்கிறோம், போய் ஊசி போட்டுக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். இதே சிக்கல் காட்டில் மற்ற விலங்குகளுக்கு இருந்தால் என்ன பண்ணுறது? அதெல்லாம் இயற்கையாகவே தடுக்கும் மரணாக தான் இந்த பாருக்கழுகுகள் போன்றவை வந்து செயலாற்றிட்டு வருகின்றன. அவற்றை காக்கிறது வந்து எல்லா நம்மளே நம்ம காக்கிறதுன்றதான் சொல்லணும்.
2: ஸோ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் இந்த பூமி வந்து மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது, எப்போவுமே பூமி வந்து மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களுமே இருந்தால் தான் மனிதர்கள் இங்கே வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்றதான் நீங்கள் சொன்ன இந்த பதிலில் இருந்து ரத்ன சுருக்கமாக நான் எடுத்துக்கிட்டது.
0: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றது, இன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ்புக் வந்ததுக்கு அப்புறம் இயற்கை மேல நிறைய காதல் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்க பண்றதை பார்க்கும் போது இன்ஸ்பயர் ஆகி போறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து பறவை ஆர்வம் வருது. ஸோ அவங்க வந்து பறவையை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பறவை வந்து பார்வையிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தொடக்க நிலையில அவங்க கடைபிடிக்க வேண்டியது என்ன, எப்படி ஆரம்பிக்கணும்?
3: பெரும்பாலான அந்த சமூக ஊடகங்களோட தாக்கத்துல எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பதிவு பண்ணால் போதும் அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க. அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு பறவைகள் பாதுகாப்புக்கு வந்து ஒரு நிறைவை ஏற்படுத்தாது. உங்களுக்கு வேணால் ஒரு சின்ன ஒரு லைக்ஸ் வரும், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கலாமே தவிர, அவை வாழ்கிற இடத்துல அவற்றுக்கு என்ன சிக்கல் இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். வெறும் நான் இத்தனை ரகம் பார்த்துருக்கேன்றதை தாண்டி எத்தனை இவைகள்லாம் அழிவுக்கு ஆட்பட்டு இருக்குது, இதை வந்து எப்படி அதிலிருந்து மீட்கிறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பை என்ன வகையில் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நமக்கு பிரைவசி மாதிரி தான் பறவைகளுக்கும் ஒரு பிரைவசி வேணும். கூட்டில் இருக்கிறப்ப போய் ரொம்ப தொல்லை பண்ணி அதை போய் அதை வந்து பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்த்தணும். அது உணவு எடுத்துட்டு இருக்கிறப்ப நம்ம பக்கத்தில் போனோம்னா அது உணவு எடுக்காமே போயிடும், அது திரும்ப எங்கே அதுக்கு உணவு கிடைக்கணும்னு தெரியாது. அப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தொலைவில் இருந்தே கொஞ்சம் நுட்பமான தொலைநோக்கியை வச்சு பார்த்துக்கிட்டு பக்கத்தில் போய் தான் எல்லாத்தையும் பண்ணணுன்ற நினைப்பு இல்லாமல் அதுக்கு எப்படி அதை அறியாமல் நம்ம எப்படி அதை உற்று நோக்குன்ற ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம்.
2: உண்மையை சொல்லணும்னா நிறைய பேருக்கு நல்லா நெத்தியில் உரைக்கிற மாதிரி சொன்னீங்க சார், இன்க்ளூடிங் எனக்கும் தான். அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணுன்ற ஒரு தாட்டில் தான் இருக்கமே தவிர, பட்டு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதான் முக்கியமான நோக்கம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார்.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: தென்றல் வந்து இல்லையே வந்து ஒட்டுது அந்த தேரடியில், இது பரவாயில்ல சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ணை ஒட்டுது சரியில்லையே தள்ளினல்ல, அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி தந்தேன் தந்தேன் இசை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இப்ப மட்டும் இல்ல, எதிர்காலத்திலயுமே பறவைகளா இருக்கட்டும் இல்ல வலசை போற பறவைகளா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நகரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கிராமத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காடுகளுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த சின்ன சின்ன மாற்றங்களை அவங்க பண்ணாலே போதும், பறவைகள் பறவைகளா இருக்கும், மனிதர்கள் மனிதர்களா இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கா சார்?
3: இப்போ இது ரெண்டா பிரிச்சுக்க வேண்டிய இது இருக்கு. தனி மனிதனா என்ன செய்யலாம், ஒரு அரசா கொள்கை முடிவா என்ன செய்யலான்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இப்ப ஈரான் இஸ்ரேலோட போர்னால நடந்த விஷயங்கள் வந்து நமக்கு அதன் மூலம் எத்தனை பறவைகளுக்கு சிக்கல் உண்டாயிருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்கப்ப இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்ப தலைமை அமைச்சராக இருந்தாங்க. அப்போ பறவை ஆர்வலர்கள் வந்து முக்கியமாக சலீம் அலி ஒரு போய் வேண்டுகோள் வச்சார், இப்போ வந்து பறவை வந்து வலசை வர்ற நேரம், இந்த சமயத்தில் நீங்கள் குண்டு போட்டுட்டு இருந்தால் அது வந்து அதுகளுக்கும் தாக்கம் ஏற்படும் சொன்ன. இதை சொன்ன உடனே உடனடியாக வந்து போர் நிறுத்தத்தை வந்து அறிவித்தாங்க. இந்த மாதிரி கொள்கை முடிவு எடுக்கிறது தான் இப்போது தேவை இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய விவசாயத்தில் பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதனால பூச்சிகள் வந்து இல்லாமல் போகுது. உண்மையிலே பறவைகள் தான் பூச்சி கட்டுப்பாட்டில் வந்து மிக முக்கிய பங்காற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகள் தாக்கத்தினால பறவைகளுக்கு வந்து இறை தட்டுப்பாடு ஏற்படலாம். அப்போ நம்ம இயற்கையான பூச்சி விரட்டிகள் முறையை வந்து ஒரு விவசாய முறையில் வந்து நம்ம கை கொள்ளணும். நம்மளுடைய நகர பகுதியை வந்து ஓடுற சாக்கடையை வந்து தூய்மைப்படுத்தி தெளிவான ஒரு நீராக வந்து ஓட விடணும். ஏன்னா பறவைகள் எங்கே வேணாலும் போய் நீர் குடிக்கும். அதுக்கு வந்து எல்லா ஓடுற சாக்கடை எல்லாமே அதுக்கு நதியாக அது ஒரு ஆறாக தான் அது பார்க்கும். அது அங்கே போய் நீர் குடிக்கும். அதனால் அதுக்கு என்ன விளைவு ஏற்படும்ன்றதும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளுடைய வீடுகளையும் மாடங்களையும் அழகுக்காக நம்ம முகப்பு தோற்றத்துக்காக கண்ணாடி பதிக்கிறோம். அது வந்து அதில் வந்து மோதி அது பல நூறு பறவைகள் ஆண்டுதோறும் உயிரிழக்க நேரிடுகிறது. அதே மாதிரி அவை வலசை வரும் காலகட்டத்தில் அந்த பகுதியில் அந்த வலசை வரும் பாதையில் காற்றாலை அமைக்கிறது, அப்போ அதோட ரெக்கை துண்டாடப்பட்டு விழுகலாம். அப்புறம் தனி மனிதனாக நம்ம என்ன, இப்போ கோடை காலம் வந்துருச்சு, நம்ம எல்லாரும் பொழுதுபோக்காக பட்டம் விடுறது மாஞ்சா கயிற்றில் வந்து பண்ணி அதை பட்டம் விடுறது மகிழ்ச்சிக்காக பண்ணுறோம். ஆனால் அந்த பட்டம் விடுற கயிறு வந்து மேலே உச்சியில் பறக்கிற பறவைக்கு வந்து அந்த நுண்ணிய கயிறு வந்து அதுக்கு தெரியாது. அதில் போய் மோதி அதோடைய ரெக்கை வந்து அவ்வளோ வேகமாக வந்து மோதுறதுனால அதோடைய ரெக்கை வந்து துண்டாடலாம். நம்ம வந்து நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக செய்கிற ஒரு விஷயம் அந்த பறவைகளுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்குதுன்னு நம்ம யோசித்து இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிற வேலையை வந்து நம்ம முன்னெடுக்கணும்.
2: தனி மனிதர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், ஒரு ஒருத்தவங்களும் என்ன விஷயங்களை கடைபிடிச்சா பறவைகளை நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாள் உங்களோட வாழ்க்கை பயணத்தை ஒட்டுமொத்தமாக, அதாவது ஒரு ரத்தின சுருக்கமாக எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கீங்க. இனிமேல் இந்த நேர்காணலுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில் பறவையை பார்க்குற அந்த விதம் மாறும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். உங்களோட பொன்னான நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கடலோசை எஃப்எம் சார்பாக
3: நானும் கடலோசை எஃப்எம்க்கு என்னுடைய திரளான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
1: உலக வலசை பறவைகள் தின சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: அலைபாயுதே அலைபாயுதே
3: நம்ம கடல் ஓசை FM 90.4.

அன்பான உள்ளங்கள் அணிஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு கோவிந்த் மனோகர் எழுதின கபால மோட்சம். கதை சொல்றதுக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி மஞ்சள் விளக்கு அவனோட முகத்துல நேரடியா விழுந்துச்சு. கையில நடுக்கமே இல்லை, கண்கள்ல கண்ணீர் இல்லை, குரல்ல தயக்கம் கூட இல்லை. நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். டேபிளோட ரெண்டு பக்கமும் உட்கார்ந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் நிமிந்து பார்த்தாங்க. என்ன பண்ண? ரெண்டு பேரை பயங்கரமா அடிச்சேன், 60 இல்லைன்னா 70 வயசு இருக்கும் அப்படின்ற வார்த்தை அவனோட வாயிலிருந்து வரும்போது அந்த அறையில அப்படி ஒரு அமைதி நிசப்தமா நிலவுச்சு. தப்பிக்கிறதுக்காக வரல சார், நிம்மதியா இருக்கிறதுக்காக வர்றேன். நான் பண்ணது தப்புதான், பயங்கரமா அடிச்சிருக்க கூடாது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு ஒரு வாட்டி கேளுங்க. பண்ணது தப்புன்னு தெரிய போய் தான் நானே சரண்டர் ஆக வந்திருக்கேன். தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும், அதைத்தான் நானும் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த சொன்னார். அன்னைக்கு சாயந்தரம் அந்த நகரத்தோட வெளிப்புறத்துல விளக்குகள் சரியா எரியாம மின்னி மின்னி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு வீடு மட்டும் தனிச்சு இருந்துச்சு. அவன் ஒரு திருடன், ஆனா பெரிய கதைன்னு எதுவுமே இல்ல. சாதாரண வயிற்று பழுப்புக்காக கத்துக்கிட்ட ஒரு கை வேலைன்னு கூட சொல்லலாம். அந்த தனிச்சு இருக்கிற வீட்டுக்குள்ள அந்த திருடனும் நுழையறதுக்கு முயற்சி பண்ணான். ஜன்னலோட கம்பிய மெதுவா தள்ளி உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா ரொம்ப அமைதியா அந்த வீடு இருந்துச்சு. டிவியோ ரேடியோவோ ஓடுற சத்தம் கூட கேட்கல, மனுஷங்களோட சுவாச மூச்சு காத்து கூட அங்க கேட்கல. யாருமே இல்லாம அந்த வீடு இருக்கும்போது அந்த திருடன் வீட்டுக்குள்ள போய் அலமாரிய திறந்தாரு. அலமாரிய திறந்தா அங்க ஒரு பெட்டி. அந்த பெட்டி கிட்ட கைய வைக்கும் போது என்னப்பா உனக்கு பசிக்குதா, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு ஒரு குரல். அந்த திருடனோட உடம்பு முழுக்க கரண்ட் பாஞ்சது போல இருந்துச்சு. குபீர்னு பயம் உடம்பு ஃபுல்லா ஏற சுத்தை முத்தையும் திரும்பி பார்த்தான். பின்னாடி ஒரு அம்மா வெள்ள சேலை கட்டிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கண்கள்ல பயம் இல்லாம நின்னுட்டு இருந்தாங்க. அந்த திருடனுக்கு வந்த பயத்துக்கு அளவே இல்லை. தம்பி, என் கையால உனக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குவா அப்படின்னு அந்த அம்மா கேக்கும் போது அந்த திருடனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நியாயப்படி அந்த பாட்டி தான் திருடனை பார்த்து கத்திருக்கணும். ஆனா பயத்துல அந்த திருடனுக்கு அவ்வளவு நடுக்கமா இருந்துச்சு. சத்தம் போட்டு கத்த முடியாம ஓட முடியாம வெறுத்து விறுவிறுத்து போய் நின்னாரு. வந்திருக்கிறது திருடன்னு பாட்டிக்கு தெரிஞ்சுச்சா தெரியலையான்னு தெரியல. வந்த நபரை உட்கார வச்சு சாப்பிடுறதுக்கு சாம்பாரு கூட்டு பொரியல்னு எல்லாத்தையும் தட்டு நிறைய வச்சு அந்த திருடனுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. தம்பி, முதல்ல சாப்பிடு, என்ன வேணுமோ கூச்சப்படாம கேளு, இந்தா சாப்பிடு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது திருடனால எதுவும் பேச முடியல. கொடுத்த சாப்பாடு தட்டை வாங்கிட்டு அமைதியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. பசிக்காக கூட அந்த அம்மா கொடுத்த தட்டை அவரு வாங்கல. அந்த வயசான அம்மாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் அவர் அந்த சாப்பாடு தட்டையே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சார். தனிமையில வாடிட்டு இருக்கிற அந்த பாட்டி வந்திருக்கிறது திருடனா திருடன் இல்லையான்னு கூட தெரியாம அந்த நபருக்கு மதிப்பு கொடுத்து பசியோட இருப்பாருன்னு நினைச்சு சாப்பாடே போட்டு கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையில என்ன ஆச்சு தெரியுமா சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியில அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: சுகாதார மருத்துவம் இப்பொழுது நமது ஊரிலும் ஆசி கிளினிக்கின் மூன்றாவது கிளை நமது தங்கச்சி மடத்தில். இதய நோய், சர்க்கரை நோய், குழந்தைகள் நலம், எலும்பு முறிவு, மகப்பேறு, குடும்ப நலம், அறுவை சிகிச்சை மற்றும் பொதுநல மருத்துவம் என அனைத்திற்கும் தனித்தனியாக அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள். ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ரே, பிசியோதெரபி, ECG வசதிகள் மற்றும் 24 மணி நேர சேவை. தரமான மருத்துவம், அதுவே ஆசியின் உத்தரவாதம். ஆசி கிளினிக், முருகன் கோவில் பஸ் ஸ்டாப், தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344654764. உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300 மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். 10 லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. டிராவல் அப்போ சுட்டரிக்கிற சூரியன்ல இருந்து உங்களை கூலா வச்சுக்க வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் அட்ராக்டிவ் ஏப்ரல் சம்மர் கூல் ஆஃபர்ஸ். குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: அன்பான உள்ளங்கள் கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. கபால மோட்சம் அப்படின்ற கதை அலைபாயுதே நிகழ்ச்சியில நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஏமா, நான் யாரு என்னன்னு கூட கேக்கல. பசியா இருக்கியாப்பா, இந்த சாப்பிடுன்னு சொல்லி தட்டுல நான் வயிறார சாப்பிடுறதுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டீங்க. என் பேர் என்னன்னு கூடவா கேட்க மாட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், தனிமையில வாடிட்டு இருக்கிற எனக்கு என் புள்ள மாதிரி நீ தெரிஞ்ச. பார்த்த உடனே உன்னை சந்தேகப்படணும்னு எனக்கு தோணல. இப்ப கூட நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கன்னா நான் கேட்க மாட்டேன். முதல்ல நீ சாப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டுமா, உங்க பிள்ளைங்கெல்லாம் எங்க? உங்க வீட்டுக்காரெல்லாம் இல்லையா? வீட்டுக்காரரு கடவுள்கிட்ட போயிட்டாரு. பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. மாசம் மாசம் காசு அனுப்புவாங்க. அப்புறம் இந்த வீடியோ கால்ல போன் பேசிக்குவேன், அவ்வளவுதான்ப்பா. அதை தாண்டி இந்த வீடே கதின்னு இங்கேயே இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க, வந்து நல்ல கோணல் கோணலா எல்லா மூலையிலயும் நிக்க வச்சு போட்டோவை மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிருவாங்க. பேர பிள்ளை கூட நிக்க வைப்பாங்க, மருமக கூட நிக்க வைப்பாங்க, என் பையனும் மாறி மாறி எடுத்துப்பான். ஆனா கூட மட்டும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் என் பொண்ணும் வருவா, நல்லா ஒரு 2-3 நாள் இருப்பா. அதுக்கப்புறம் என் பையன் பண்ண மாதிரி போட்டோ எடுத்துட்டு அவளோட பசங்களை எல்லாம் காமிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருவா. முன்னாடி கூட வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ கால் பண்ணுவாங்கப்பா, ஆனா இப்ப அது கூட இல்ல, மாசத்துக்கு ஒரு முறையா மாறி போச்சு. கேட்டா வேலையா இருக்காங்களா, பிஸியா இருக்காங்களா, இதுக்கெல்லாம் டைம் இல்லையா அப்படின்னு அந்த அம்மா மனசு விட்டு வேதனையோட கனத்த மனசோட பேசும்போது, திருடன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அவருக்கு சாப்பாட்டோட சுவை தெரியுதோ இல்லையோ அந்த அம்மா சொல்ல சொல்ல மனசு மட்டும் அவருக்கு கனமாகிட்டே போச்சு. நல்ல வசதியான ஆளா தெரியுறீங்கம்மா, அப்புறம் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஆளும் பேருமா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஹோம்ல போய் இருக்க வேண்டியதானேமா? அதான் உங்க பசங்க பாத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுதுல்ல பாருங்க, எனக்கே சங்கடமா போச்சு. தம்பி, எங்களுக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, ஆனா மனுஷங்களே இல்லப்பா. ஹோம்ல போய் இருக்கலாம், ஆனா என் மனசு ஒத்து வர மாட்டேங்குது. அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேமா. வயிறார சாப்பாடு போட்டீங்க. நன்றியை மறக்காம நான் தப்பு பண்ணக்கூடாது. என்னை பத்தி நீங்க கேட்கலனாலும் இந்த நேரத்துல நான் சொல்லிதாமா ஆகணும். நான் ஒரு திருடமா. இது வரைக்கும் நான் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததும் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்லப்பா, நீ என் புள்ள மாதிரி இருக்க. பசிச்சிச்சுன்னா இங்க சாப்பிடவா. ஏதாச்சும் உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, நானே தரேன். இங்க சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லப்பா. என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. ஏதாச்சும் உனக்கு பணம் தேவைப்படுச்சுனா கூட கேளு. ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவின்னு தேவைப்பட்டா எனக்கு புள்ளையா வந்து கூட நிப்பியா அப்படின்னு அந்த அம்மா கேக்கும் போது அந்த திருடனுக்கு கண்ணே கிளங்கிருச்சு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? கதையில என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
2: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
1: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
2: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
1: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
2: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
1: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
2: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
1: செபியா?
2: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
1: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருதே, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
2: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
1: ஏன்?
2: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
1: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
2: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
1: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
2: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
2: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
0: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. கபால மோட்சம் அப்படின்ற கதைய நேயர் உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

தம்பி, ஏன்பா கண்ணெல்லாம் கலங்குது? என்னாச்சு? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்னு இப்படி அழுகிற? இல்லம்மா, இது வரைக்கும் என்னை மதிச்சு யாருமே சாப்பாடு போட்டது இல்லம்மா. ஆனா நீங்க என்ன கூப்பிட்டு வச்சு சாப்பிட வைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த மனசு ரொம்ப பெரிய மனசுமா, எல்லார்கிட்டையும் இதை பார்க்க முடியாது. ரொம்ப நன்றிம்மா. ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் நான் இந்த தப்பான தொழிலுக்கே வந்தேன். ஆனா என்னையும் மனசு நான் மதிச்சு சாப்பாடு போட்டீங்க பாருங்க, உங்க மனசு யாருக்கும் வராதுமா. தம்பி தம்பி, பெரிய வார்த்தைலாம் பேசாதப்பா. பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டே பழகிட்டேன். இப்ப யாருமே இல்லாம தனிச்சிருக்கும் போது என் பையன் மாதிரி நீ தெரிஞ்ச. நீ பண்ண தப்பு தண்டாலாம் என் கண்ணு முன்னாடி படவே இல்லப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாத, இந்த தொழில எல்லாம் விட்டு நல்ல மனுஷனா திருந்தி வாழ். என்ன நான் சொல்றது, என்ன அம்மாவா நினைச்சுக்க அப்படின்னு அந்த அம்மா பேசும்போது அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த திருடனை நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நபரா மாத்துச்சு. வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா கிட்ட நன்றி சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து ஒரு பொட்டு துரும்ப கூட எடுக்காம அந்த திருடன் அங்க இருந்து திருந்தி போய் போயிட்டாரு. அதுக்கு அடுத்த நாளும் அவரு அந்த அம்மாவோட வீட்டுக்கு வந்தாரு. ஆனா திருடனா இல்ல, விருந்தாளியா. அந்த அம்மாவோட மனசுல நம்பகமான ஒரு இடத்தையும் பிடிச்சாரு. அந்த வயசான அம்மா தம் பையன் போல அவரை நினைச்சு செலவுக்கு பணம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் வாங்கின அந்த நபர் அந்த அம்மா கிட்ட இருந்து எதையும் திருடணும்னு நினைச்சு கூட பாக்கல. தம்பி, இது வரைக்கும் நான் உன்கிட்ட உன் பேரை கேட்கவே இல்லை. உன் பேரு நான் சொல்ல. என் பேரை சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்த தொழிலுக்கும் என் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதுமா. முடிஞ்ச வரைக்கும் நீங்க சிரிக்காம உங்களை பாத்துக்கோங்க. முதல்ல நீ சொல்லுப்பா. பேரு உத்தமன். ஆனா நான் பண்ண தொழில் அயோக்கியமான தொழில். இப்ப அதை பண்றதில்ல. ஆனா என் பேரை யாருக்கிட்டயுமே எனக்கு இப்ப வரைக்கும் சொல்றதுக்கு தைரியம் வந்ததே இல்லம்மா. சரி சரி, விடுப்பா விடு. இனிமே நான் உன்னை உத்தமான்னு தான் கூப்பிட போறேன். இங்க பாரு தம்பி, இந்த உலகத்துல நம்ம வாழ வந்துட்டோம்னு வை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்மள தப்பா பேசுவாங்க, நம்மள பாராட்டி பேசுவாங்க, நம்மள குறை சொல்லி பேசுவாங்க, முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது. நீயும் வாழ வந்திருக்க, நானும் வாழ வந்திருக்கேன், அவ்வளவுதான். வாழ்ற காலம் வரைக்கும் மனசாட்சிக்கு உண்மையா இருந்தோன்னு வை, அதை விட ஒரு பெரிய சம்பாத்தியம் எந்த மனுஷனுக்கும் எதுவாகவும் இருக்க முடியாது. இப்ப நீ திருந்திட்ட. இதுவே நீ திருந்தாம இருந்திருந்தனா என்ன பண்ணிருப்ப? அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு யார் வீட்டுக்காச்சும் போய் திருட போயிருப்ப, சரிதானே? ஆமாமா, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை. ஆனா இப்ப நான் திருடணும்ன்ற எண்ணத்தை என் மனசுல வச்சுக்கவே இல்லை. ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். எந்த தப்பும் பண்ணாம சுத்தமான இதயத்தோட வாழணும்னு ஆசைப்படுறேம்மா. உங்க வீட்டுல ஏதாச்சும் வேலை இருந்தா கூட கொடுங்க. ஏதாச்சும் கடைக்கு போய் ஜாமா வாங்கணும், அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுது, வீட்டு வேலைக்கு எதுவும் ஆள் தேவைப்படுச்சுன்னா கூட சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் நல்லா பாக்குறேன். அதுக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அது எனக்கு சம்பளமா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரிப்பா, நாளையில இருந்து நீ வேலைக்கு வா. என்னென்ன வேலை பார்க்கணும்னு தெளிவா சொல்றேன், சரியா? இப்ப நீ தைரியமா வீட்டுக்கு போ. உன் கையில இப்ப ஒரு தொழில் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது அந்த நொடியில தான் உத்தமனுக்கு திருப்தியா இருந்துச்சு. சரி, நல்லா போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில இப்ப எதுக்கு பெரிய திருப்ப வந்து ஜெயில சரண்டராக போகணும்? அப்படி என்ன உத்தமன் தப்பு பண்ணிருப்பாரு? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சிய பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. கபால மோட்சம் அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

அன்னைக்கே உத்தமன் அப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு உத்தமன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம். அப்போன்னு பார்த்து அந்த பாட்டிமாவோட வீட்டுக்குள்ள யாரோ இறங்குற மாதிரியான ஒரு சத்தம், அதுவும் கொல்ல பக்கமா. அந்த அம்மாவை தனியா விட்டுட்டு போறதுக்கு உத்தமனுக்கு மனசே வரல. கொல்ல பக்கம் யாருக்கும் தெரியாம போய் எட்டி பார்த்தாரு. பார்த்தா ரெண்டு பேர். உத்தமன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்த ஒரு தப்ப தப்புன்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தாரோ அதே தப்ப இன்னைக்கு ரெண்டு பேர், அதுவும் ஒரு 60-70 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் அசால்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. கொல்ல பக்கமா இறங்கி கொல்ல பக்கத்து என்ன இருக்கோ, அதாவது அண்டா வாளின்னு என்ன இருக்கோ, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருந்தாங்க. உத்தமனுக்கு சரியான கோபம் வந்துச்சு. பாட்டிமா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள எழுப்ப கூடாதுன்னு சத்தம் போடாம அந்த ரெண்டு பேர்கிட்டயும் போய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆள் இல்லாத வீட்டுல தப்பு பண்ண பாக்குறீங்களா, திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு. இதோ பாரா உத்தம திருத்த வந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் இதைத்தானே பண்ணிட்டு இருந்த. எங்களுக்கு என்ன உன பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறியா, எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம். சாமும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு. எங்க கிட்ட ஏதாச்சும் மம்பிழுத்து வாழ் ஆட்டுன வாழ ஒட்ட நறுக்கிருவோம். என்ன வயசானவங்கன்னு பாக்குறியா, வயசானவங்கன்னா சாதாரணமானவங்க இல்ல, எங்களுக்கும் அடிக்கலாம் தெரியும். சத்தம் போட்டு கூச்சல் போட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிராத அப்படின்னு அங்க இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் உத்தமனை பார்த்து சொல்லும் போது, அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கூட யோசிக்காம உத்தமனோட கை அந்த நபரோட கண்ணத்துல போய் பட்டுச்சு. அதுவும் கொஞ்சம் நெஞ்சமா இல்ல, பல்லாருன்னு ஒரு அறையா விழுந்துச்சு. அவரு போட்ட சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லயும் லைட் கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்க அந்த இடமே கூட்டமா கூடிருச்சு. அவ்வளவுதான், உத்தமனுக்கு நிம்மதியா இருந்துச்சு. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. தப்பு பண்ணவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்பாங்க. இப்ப நான் இவரை அடிச்சது தப்பே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துலயே சில போல நின்னுட்டாரு. என்னடா கூச்சல் போட்டு எல்லாரையும் எந்திரிக்க வச்சிட்டியா, இங்க பாரு நீ என்ன அடிச்சது கூட பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனா தேவையில்லாம இதுக்கப்புறம் சத்தம் போட்டு வெளியில மட்டும் எங்களை இழுத்துட்டு போன அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு அங்க இருந்து ஒருத்தர் பேசும்போது இன்னொரு நபர் உத்தமனை அடிக்கிறதுக்காக கைகளை ஓங்கினார். திருடுறது தப்புன்னு உத்தமனுக்கு எப்ப புரிஞ்சுச்சோ அன்னையில இருந்து அவரு திருட்ட ஆதரிக்கிறதே இல்ல. என்னதான் அவங்க தன்னை விட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் பண்றது தப்புன்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு பேர் மேலயுமே கைய வச்சு பல்லாருன்னு அடிச்சுட்டாரு. அவ்வளவுதான், அந்த இடத்துல அந்த ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, வந்த வழியா அப்படியே போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல உத்தமன் மட்டும்தான் நின்னாரு. வெளியில இருந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாக்கும்போது உத்தமனோட காலுக்கு கீழே ஒரு அண்டாவும் வாளியும் உருண்டு கீழே கிடந்துச்சு. வெளியில இருந்து பாக்குறவங்களோட பார்வைக்கு உத்தமன் திருடனது போல இருந்துச்சு. சும்மா விடுவாங்களா எல்லாரும், அவரு திருடன்னு பட்டம் கட்டி அடிக்கிறதுக்கு ஒண்ணு கூடிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா சொல்ற. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: இந்த மொட்டை மாடியில நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
0: டைல்ல அக்கு பிரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கூட்டம்லாம் கூடி உத்தமன் முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த தருணத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சத்தம் கேட்டு பாட்டிமாவும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அங்க நிக்கிற எல்லார்கிட்டையும் பாட்டிமா உத்தமன் தப்பு பண்ணலன்ற விஷயத்த சொன்னாங்க. அம்மா, உங்களுக்கு தெரியாது இவன் ஒரு சரியான திருடன், இவனை போய் நம்புறீங்களே. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டு இங்க இருந்து போயிருப்பான். யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. அக்கம் பக்கத்துல நாங்கெல்லாம் இருக்க வேணாம், உங்க வீடு தள்ளிதான் இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூடவுமா எங்களுக்கு தெரியாம இருக்கும். தம்பி, நீங்க தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்கப்பா. உத்தம அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவன் திருடுறதெல்லாம் எப்பயோ விட்டுட்டான், நீங்க அவனை நம்பலாம். அப்புறம் எப்படிமா சத்தம் கேட்கும், நாங்கெல்லாம் ஏன் இங்க ஓடி வரணும்? முதல்ல அவன் கிட்ட என்னன்னு கேப்போம்பா. நம்மளா உன்னை இட்டு கட்டி பேச வேணாம், பயந்தோன்னு அவன் ஓடலையே, உங்க முன்னாடி தானே நிக்கிறான். எனக்கு உத்தமனை பத்தி நல்லா தெரியும், நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது, அவன் எனக்கு ஒரு புள்ள மாதிரி. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க, உங்களோட தப்பான புரிதலுக்கு அவனை பழியாக்கிறாதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது அங்க இருந்தவங்க எல்லாம் கோபத்தோடு அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே உத்தமன் அந்த அம்மாவோட கால நெடுஞ்ச அன்கடையா விழுந்துட்டாரு. மன்னிப்பு கேட்டு அழுதாரு. தம்பி, எதுக்கு பா இப்ப அழுகிற? நீ தான் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு நீ இப்படி அழுகிற? இல்லம்மா, ஊரே என்ன தப்பா பேசும்போது நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்து என் மேல ஒரு தீர்க்கமான திட்டவட்ட எண்ணத்தோட உண்மையா நம்பி எனக்காக பேசுனீங்க. உங்களோட மனசு யாருக்கும் வராது, ஆனா நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. வயசுல பெரியவங்கன்னு கூட பாக்காம உங்க மேல கை வச்சுட்டேன். இதுக்கு நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை தேடியே ஆகணும். அவங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறாங்களோ அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். உத்தமா, இங்க பாரு, நீ பண்ணது ஒன்னும் தப்பு கிடையாது, தப்பு பண்ணவங்கள நீ தண்டிச்சிருக்க அவ்வளவுதான், அதுக்காக நீ அவங்கள அடிச்சிருக்க. நீ பண்ணது தப்புன்னு சொல்லி தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எதுவும் பேச வேண்டாம். இருக்கட்டுமா, என்ன ஆனாலும் வயசுல பெரியவங்க மேல நான் கை வச்சிருக்க கூடாது, இல்ல அவங்க பண்றது தப்பாவே இருக்கட்டும், ஆனா நான் சொல்ல போற விஷயத்த கண்டிப்பா அங்க போய் சொல்லுவேம்மா. என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இதுல உங்க பேரை நான் இழுத்து விடவே மாட்டேன். தனிப்பட்ட நபரா, என்னோட தப்புக்கு நான் பிராயச்சித்தத்தை தேட போறேன், அப்புறம் நான் இது வரைக்கும் பண்ணதையும் கண்டிப்பா சொல்வேன். உத்தமா, உன் மனசுபடியே பண்ணு, ஆனா தேவையில்லாம பிரச்சனையில போய் மாட்டிக்காதப்பா. இல்லம்மா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பொழுது விடியவும் நேரா கிளம்பி உத்தமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்துட்டார். அப்படி வந்தவர் தான் இப்போ தனக்கு தண்டனை கொடுக்கும்படியும் கேட்டுட்டு நிக்கிறார். காவல் அதிகாரி கிட்ட தான் பண்ண தப்பு என்ன, தனக்கு என்ன அன்னைக்கு நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வயசுல பெரியவங்களான அவங்களை அன்னைக்கு அடிச்சது, அப்புறம் இதுக்கு முன்னாடி திருட்டு தொழில் பண்ணிட்டு இருந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அது கேட்ட காவல் அதிகாரி அவருக்கு கை கொடுத்து பெருமிதப்படுத்தினார். ஒண்ணு, தம்மேல பழி போட்டு நீ திருடி இருக்கல்ல, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்களோன்ற பயம் உத்தமனுக்கு இருந்துச்சு. அடிச்சதுனாலையும் உத்தமனை அந்த காவல் அதிகாரி எதுவும் செய்யல. அவரை பாராட்டி அங்கிருந்து வழி அனுப்பி வச்சாரு. அப்பதான் அந்த நிமிஷம்தான் உத்தமனுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அன்னையில இருந்து ஒரு நல்ல வாழ்க்கைய உத்தமன் வாழ ஆரம்பிச்சார். நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.

0: மே 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பேசாம இருங்க, ஏன் கத்திட்டே இருக்கீங்க? இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அம்மாவை பார்த்து சொல்ற வார்த்தைகள். சின்ன வயசுல அம்மா திட்டுனாலோ அடிச்சாலோ அழுதுகிட்டே அம்மா கிட்ட சாரி கேப்போம். ஆனா இப்ப நம்ம கிட்ட அம்மா அமைதியா ஏதாச்சும் சொன்னா கூட அம்மாவை திட்டத்தான் செய்யறோம். எங்க போறோம்னு சொல்ல மாட்டோம், இன்னைக்கு நாள்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டோம். சின்ன வயசுல நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்ச அம்மா கிட்ட இருந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்ணிலேயே படாத அளவுக்கு தூரமா போயிடுறோம். நமக்கு எத்தனை வயசானாலும் அம்மாக்கு நம்ம குழந்தைதான். நம்ம மேல அக்கறை காட்டவும் கண்டிக்கவும் அம்மாக்கு முழு உரிமை இருக்கு. அதனால இப்பவும் நேரம் கிடைச்சா அம்மாவோட உட்காந்து பேசுங்க, அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.

0: May 10 உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு கடல் ஓசை FM 90.4 அன்னையரை போற்றுவோம்.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறத வச்சுக்கிடுவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 வருஷமா கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான்
1: எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட

0: ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கும். முக்கியமா இந்த காலத்துல வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கானு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று கோவில் காளை மற்றும் ராசாமகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கோவில் காளை மற்றும் ராசாமகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க, நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை. அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்து

0: நபடி கொண்டு போகலாம்.
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணையிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கோவில் காளை மற்றும் ராசாமகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று கோவில் காளை மற்றும் ராசாமகன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று கோவில் காளை மற்றும் ராசா மகன் திரைப்படங்களில் இருந்து

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். அது நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி.
1: அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு

சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: மெல்லினமாம்
2: ஜரல வழல
1: இடையினமாம்
2: இடையினமாம்

0: மக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மச்சான், ஏண்டா ரெண்டு நாள் டல்லாவே இருக்க? கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சுரா. நீ வேற தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்ட, அதான் மொபைல் லோன் ஆப் மூலமா ஒரு 5000 ரூபாய் வாங்கினேன். இப்போ என்னடானா, ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள 10000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க.
1: என்னடா சொல்ற, பேசாம கட்ட முடியாதுன்னு சொல்லு.
0: இல்லடா பிரபு, அப்படி காசு கட்டலனா என்னோட மொபைல்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் நான் லோன் வாங்கிட்டு கட்டாம ஏமாத்துறேன்னு மெசேஜ் அனுப்பிடுவோம்னு சொல்றாங்கடா.
1: சொன்னா சொல்லிட்டு போறான். விடுறா மச்சான், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா?
0: அது மட்டும் இல்லடா, அப்படி SMS அனுப்பியும் காசு கட்டலனா லோன் கட்டும் போது போட்டோ கொடுத்துப்போம்ல, அந்த போட்டோவை அசிங்கமாவும் ஆபாசமாவும் மார்பிங் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குனா அனுப்பிடும்னு சொல்றாங்கடா.
1: சரிடா, இப்ப என்னதான் செய்ய போற?
0: தெரியலையே.
1: சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் பண்ணுவோம், இல்லனா 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவோம். வா.
2: லோன் ஆப்பை தவிர்த்திடுங்கள், இணைய வழி குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் OCFM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி. இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன சொல்றதுனே தெரியல. என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நம்ம ஊர்ல டவர் வைக்கிறதுக்கு எங்க இடம் தான் சரியா இருக்கான். அந்த இடத்துக்கு 40 லட்சம் அட்வான்ஸும் மாசம் 40,000 ரூபாய் வாடகையும் தர்றாங்களாம்.
1: ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டியா?
0: இல்ல உமா, நாளைக்கு தான் பட்டா மத்த ரசீது எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க.
1: நல்ல வேலை ரமா, நீ எதுவும் குடுக்கல. இப்படித்தான் போன வாரம் எங்க அக்காவுக்கு கால் வந்து ரசீது பட்டா எல்லாத்தையும் குடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பணம் செலவாகும், அதையும் கட்டிருங்க, மொத்தமா அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டிட்டா. இப்ப போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, பட்டாவும் போச்சு கட்டின காசும் போச்சு.
0: நல்ல வேலை உமா, இப்ப வாச்சும் சொன்னியே, இல்லைன்னா நானும் ஏமாந்துருப்பேன்.
2: இது போல் வரும் குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ணாட்டி கெட்டு மாப்பூடி பட ஒன்னொரு கட்டு பாத்திரி பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வாயிடு.

0: கட்டிக்கலாமா?
1: சுரேஷே அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
2: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
1: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
2: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
1: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
3: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அதப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலோசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டே என்னடா சோகத்துல இருக்க, என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன், என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற? ஏன்?
1: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அத விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
0: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: 3 நாளா இந்த பிரச்சனையிலதான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியே விட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் நீ வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஓஹோ, இதுவா விஷயம்?
1: நானே பயத்துல இருக்கேன், இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
0: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
1: அப்போ யா கூட பேசினது?
0: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அத தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக